நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் இரண்டாம் நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 24 தேதி இன்று வியாழக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:52. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். தாலாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. குறளின் 212. ஒப்புரவு அறிதல் எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இக்குறளின் பொருளானது, ஒப்புருவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். ஒப்புருவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவருக்கு உதவ செய்வதற்கே ஆகும்.
1: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு
5: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
6: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
8: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
9: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
10: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
11: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
10: கண்டிப்பா தேவையில்லை.
11: என்றும் அக்கறையுடன்
10: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
12: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
13: தொழில் முனைவோர்கள்,
12: நாடக கலைஞர்கள்,
13: பல்துறையில்

0: ஆள் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹாய் ஸ்நேகிதியே. பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
2: எங்க, எப்போ?
1: உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
3: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மணத்தக்காளி கீரை சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் தகப்பன் சாமி சிறுகதை. எழுதி வழங்குபவர் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் என்கிற எஸ் பாண்டியன் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ டெம்னீஷியா மறதி நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 8:55 சைபோலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சின் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி.

2:15 to 2:45 மணி வரை உதிராத பூக்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். 2:45 காலத்தை வென்று காணுங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை குறித்து விளக்கமளிக்கிறார் இதய தலையீட்டு மருத்துவ நிபுணர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் எஸ் ராஜ நாராயணன் அவர்கள். 3:00 to 3:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.

3:30 முதல் 4 மணி வரை ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், புதுச்சேரி. மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ், டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு, நேரலில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 5:45 முதல் 6:10 வரையிலும் மீண்டும் 6:20 முதல் 7:30 வரை டெல்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரோட்டோ கோப்பை கால்பந்து போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஜூனியர் சிறுவர் பிரிவு இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே கால்பந்து போட்டியின் வர்ணனையை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆனர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 7:35 மனம் விரும்புதே, தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல். 9:30 மணி முதல் 10 மணி வரை மீண்டும் 10:20 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததேவானம். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம், டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 மணி முதல் பகல் 1:30 மணி வரை, மீண்டும் மாலை 5:30 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்லேனி 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு, மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள். நெறிப்படுத்துகிறார் திருமறை செல்வி அவர்கள். 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் விக்ஷித் பாரத், ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு, மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சின் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இணையவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி ஸ்ரீராம் அவர்கள் வாசித்துள்ள வயலினிசை கேட்கலாம். வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். மாலை 4 மணிக்கு கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா, கதை வசனம், இயக்கம் மணிவாசகம். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ராஜா என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்பு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள்

தகவல்கள் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர். என் கண்ணில் பாவை என்றோ நாடகம், எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள். அமைப்பு நாச்சியப்பன், தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: நேரம் நேரம் நேரம் காலை 6:10. இனி கேட்கலாம்
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: நட்பு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் வள்ளுவர். ஆடை நழுவும் போது கை எப்படி தானாக சென்று மானத்தை காக்கிறதோ அதை போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது யோசிக்காமல் ஓடி சென்று உதவி செய்பவனே உண்மையான நண்பன். நம் தமிழ் இலக்கியத்தில் நட்புக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே கவிதைகள் மூலமும் குணங்கள் மூலமும் நட்பு வளர்ந்து கடைசியில் தன் நண்பனுக்காக வடக்கிருந்து உயிர் துறந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு இன்றும் உலக பேர் ஆச்சரியம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது முகம் மட்டும் மலரும்படி சிரித்து பேசுவது நட்பல்ல, மனமும் மலரும்படி உள்ளன்போடு நேசிப்பதே உண்மையான நட்பு ஆகும். விவிலியத்தில் தாவீது யோனத்தான் ஆகிய இருவருக்கும் இடையேயான நட்பு வரலாற்றின் மிகச்சிறந்த தூய்மையான ஆழமான நட்பிற்கு இலக்கணமாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சாம்வேல் முதல் புத்தகத்தில் இவர்களின் நட்பு மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகு சவுல் ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார். அங்கே சவுலின் மகனான இளவரசர் யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் என்கிறது விவிலியம். யோனத்தான் ஒரு இளவரசராக இருந்த போதிலும் தாவீது மீது கொண்ட அன்பினால் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். தன் இளவரச தகுதியை குறிக்கும் உடை, பட்டயம், வில், கச்சை ஆகிய அனைத்தையும் தாவீதுக்கு கொடுத்து கனப்படுத்தினார். இது யோனத்தானின் சுயநலமற்ற அன்பை காட்டுகிறது. சவுல் ராஜா தாவீதின் புகழைக் கண்டு பொறாமைப்பட்டு அவரை கொல்ல முயன்றார். சவுலுக்கு பின் யோனத்தான் தான் ராஜாவாகி இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தாவீதையே அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை யோனத்தான் உணர்ந்திருந்தார். தன் அரியணையை விட தன் நண்பனின் உயிரும் கடவுளின் சித்தமுமே முக்கியம் என்று கருதினார். தன் தந்தை சவுல் தாவீதை எப்படி கொல்ல திட்டமிடுகிறார் என்பதை யோனத்தான் ரகசியமாக கண்டறிந்து தாவீதை எச்சரித்து அவருடைய உயிரை காப்பாற்றினார். வயல்வெளியில் அவர்கள் இருவரும் சந்தித்து அழுது விடைபெறும் காட்சி விவிலியத்தின் மிக உருக்கமான பகுதிகளில் ஒன்றாகும். யோனத்தான் போர்க்களத்தில் மரி

0: முடித்த போது தாவீது மிகுந்த துயரமடைந்து புலம்பல் பாடினார். பின்னர் தாவீது ராஜாவான போது தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கின்படி யோனத்தானின் முடமான மகனான மேவிபோசேத்தை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு அவனுடைய சொத்துக்களை திருப்பி தந்து தன் சொந்த மகனைப் போல தன் பந்தியிலேயே என்றும் உணவருந்த செய்தார். உலகளாவிய இலக்கியங்களில் உண்மையான நட்பிற்கு இது இன்றும் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றனர். வழியில் ஒரு வாக்குவாதம் வர ஒரு நண்பன் மற்றவனை அடித்து விட்டான். அடி வாங்கியவன் மணலில் எழுதினான், இன்று என் சிறந்த நண்பன் என்னை அடித்தான் என்று. அடுத்த நாள் அவன் ஆற்றில் மூழ்க போன போது அதே நண்பன் அவனை காப்பாற்றினான். இப்போது அவன் ஒரு பாறையில் செதுக்கினான், இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. நண்பன் கேட்டான், ஏன் மணலிலும் பாறையிலும் எழுதினாய் என்று. அவன் சொன்னான், துரோகங்களை காற்று வீசினால் அழியும் மணலில் எழுத வேண்டும், உதவிகளை என்றும் அழியாத பாறையில் எழுத வேண்டும் என்று. நண்பர்களின் சிறு தவறுகளை மறந்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்வோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்கிறது விவிலியம். நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். நண்பனை கொண்டே நம்மை மதிப்பார்கள். நல்ல நட்பை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ். வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:15:18. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 7 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மணத்தக்காளி கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: சைக்கிளில் வர்றதை பார்த்தா நம்ம கருத்த மூத்து தான். ஆனால் ஆள் முன்ன மாதிரி வேகமாக மிதிச்சிட்டு வராமல் சைக்கிளில் பொறுமையாக வராப்புல, என்ன காலையிலேயே ஏதாவது சோகமாக இருக்காரா?
1: ஆராரிரோ
0: கத்தமுத்து, எப்பா கத்தமுத்து நில்லுப்பா.
1: ஓ காத்தமுத்தா, நிக்கிறோமா நிக்கிறோமா.
0: என்னப்பா குரல்ல ஒரு சுரத்தே இல்ல, என்னாச்சு?
1: காதுமுத்தா, ரெண்டு நாளா எங்க வீட்டுல அசைவ சாப்பாடுப்பா. என் பையன் அது சாப்பிட்டதால்தான் என்னவோ தெரியல, நைட்ல இருந்து வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு கத்துறான் அழறான்.
0: எப்பா ஏதாவது வயித்துல புண்ணா இருக்கும்பா, குடல் புண்ணுன்னு வந்திருக்கும், காரம் அதிகமா சாப்பிட்டுருப்பீங்க.
1: காதுமுத்தா, அசைவ சாப்பாடுன்னா காரம் சேர்க்காதமா சாப்பிட முடியுமா என்ன?
0: எப்பா காரம் அதிகமானதுதான்ப்பா இந்த உன் பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு.
1: அப்படியே சொல்றா?
0: சரி, அதுக்கு நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க?
1: வயிற்று எரிச்சலுக்கு மருந்து வாங்கலான்னு போயிருக்கிறேன்பா.
0: இதுக்கெல்லாம் போய் மருந்து வாங்கி சாப்பிடணுமா? நம்ம கிராமத்திலேயே நம்மள சுத்தி ஒரு கீரை இருக்குது, அந்த கீரைய சாப்பிட்டா இந்த குடல் புண்ணு, வாய் புண்ணு, உடல் உஷ்ணம், அப்புறம் வயிற்று வலி எல்லாம் இருக்குதுல்ல, அது மலச்சிக்கல் பல இதை வந்து தவிர்க்க கூடியதுப்பா அந்த கீரை.
1: நம்மள சுத்தி எந்த கீரை இருக்குதுப்பா? அதா
0: எப்பா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய கீரைப்பா அது.
1: என்ன கீரை?
0: மணத்தக்காளி கீரைப்பா.
1: என் வீட்டு தோட்டத்திலே இருக்குதுப்பா மணத்தக்காளிய.
0: ஏப்பா மணத்தக்காளி பக்கத்திலே இருக்குல்ல,
1: ஆமா,
0: அந்த மணத்தக்காளியை எடுத்து சமைச்சு உன் பையனுக்கு கொடுத்துட்டு வா.
1: சரியா?
0: வயிற்று வலி, இந்த வயிற்று புண்ணா இருக்குது, குடல் புண்ணு, இதெல்லாம் சரியாயிடும்பா.
1: சரியாகுமா?
0: ஆமாப்பா, நாம இயற்கையிலேயே இருக்கக்கூடிய மணத்தக்காளிய நம்ம சாப்பிடறது இல்ல. ஆனா டவுன்ல போய் பாரு, எல்லா கீரையும் கட்டு கட்டா விக்கிற மாதிரி மணத்தக்காளியும் கட்டு போட்டு விக்கிறாங்க.
1: ஆமா காத்தமுத்து, 20 ரூபா ஒரு கட்டுங்கிறாங்க.
0: அது தெரியுது இல்ல, மணத்தக்காளிய நாமளே வந்து தனியா சாகுபடி செஞ்சு நல்ல லாபம் அடையலாம்ப்பா.
1: ஓ சாகுபடி செய்யலாமா?
0: எப்பா தனியா சாகுபடி செஞ்சு அதனாலேயே கார் வாங்கினவங்களா இருக்காம்பா.
1: அடடா, இதை செய்யாம போயிட்டு இவ்வளவு நாள் நம்ம
0: தாராளமா செய்யலாம்பா.
1: ஓஹோ,
0: நீ

0: உன் பையனுக்கு இன்னைக்கு மணத்தக்காளிய சாம்பார் வச்சு கூடு, பொரியல் வச்சு கூடு, எப்படி வேணாலும் அவனுக்கு சாப்பிட கூடு.
1: சரி சரி.
0: ஆனா மணத்தக்காளி சாகுபடி செய்யறதையும் மறந்துடாத.
1: ஓ காது முத்தா, நீ சொன்ன மாதிரி மணத்தக்காளி கீரை இன்னைக்கு சமைச்சு குடுக்கறேன் என் பையனுக்கு. வா வேப்ப மரத்தாட்டில உட்காந்து பேசுவான், அதை பத்தி எனக்கு விவரமா சொல்லு.
0: சரிப்பா, நான் அப்படி உட்காரப்பா, நீ அப்படி ஏத்தப்பல உட்காருப்பா.
1: சரி சரி சரி. காது முத்தா, இந்த மணத்தக்காளி கீரை எப்படி சாகுபடி செய்யறது, எல்லா மண்ணிலயும் வருமா, விதை அளவு, வேற என்னென்ன தொழில்நுட்பங்கள், அது எல்லாத்தையும் பத்தியும் விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: மணத்தக்காளி அப்படிங்கறத மணித்தக்காளின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்புறம் அதுலயே கருப்பு மணி தக்காளின்னு இருக்கு, மிளகு தக்காளி, அப்புறம் சுக்குட்டி கீரை, அப்புறம் சில பேர் மணல் தக்காளி இப்படி கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரே கீரை தான்.
1: ஓஹோ.
0: சத்துன்னு பார்த்தோம்னா நிறைய மருத்துவ பண்புகள் இதுல இருக்குது. நாம உணவுல அப்பப்ப சேர்த்துக்கிறது நல்லதுப்பா.
1: சரி சரி சரி.
0: நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பயிர் செய்யலாம்.
1: ஆமா காத்து முத்து, மணத்தக்காளி இல்லாத ஊரே இல்லன்னு கூட சொல்லலாம்.
0: ஆமாப்பா, பல இடத்துல வீடை சுத்தி தோட்டத்துல, வாய்க்கா வரப்புல, ஏரிக்கரை ஓரத்துல, எல்லா இடத்துலயும் தானாவே முளைச்சு கிடக்கும்பா.
1: காத்து முத்து, மணத்தக்காளி சாகுபடி செய்யணும் வந்துட்டா எந்த பருவங்கள் ஏத்த பருவம், அதை பத்தி சொல்லலாம்.
0: அனைத்து பருவத்திலயும் செய்யலாம், ஆனா டிசம்பர் மாசம் ஏத்த பருவம்பா. மணலை தவிர்த்து எல்லா மண்ணிலையும் நல்லா வரும். விதைகள் மூலம் தான் நம்ம சாகுபடி செய்யணும். ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ விதை தேவைப்படும்பா.
1: இந்த விதையெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: பழம் இருக்குல்ல, பழத்தை அப்படியே பதப்படுத்தி காய வச்சு அதுல இருந்தா நம்ம விதைய எடுத்துக்கணும்.
1: ஓ, நாமளே தான் தயார் பண்ணுமா?
0: பல விவசாயிகள் இந்த மாதிரி விதைய வந்து தயார் பண்ணி விக்கிறாங்க.
1: ஓஹோ.
0: அவங்கள்ட்ட இருந்து முதல்ல ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துரு. ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒரு கிலோ விதை போதும்.
1: ஓஹோ சரி. அது குண்டுமணி சைஸ்ல இருக்கும்ல விதை?
0: ஆமாப்பா, விதை வந்து நல்லா காஞ்ச பிறகு உள்ள சின்ன சின்னதா மணல் பொடி மாதிரி இருக்கும்பா.
1: மணல் பொடி மேல இருக்கும்.
0: ஆமா, நிலத்தை நல்லா உழுது பாத்தி அமைச்சுக்கிட்டு மணத்தக்காளி பழங்களை காய வச்சு விதைகளை சேகரிச்சோம் இல்லையா, தோளோட தான் இருக்கும். சாம்பலை கொஞ்சம் கலந்துகிட்டு விதைகளை பாத்திகள் அப்படியே லேசா தூவி விட்டோம்னா விதைகள் வந்து ஒரு வாரத்துல முளைக்க ஆரம்பிச்சிரும்பா. 5 டன் தொழு உரம், 4 டன் எருவை கலந்து கடைசி உழவுல நம்ம மண்ணுல வந்து நல்லா உரத்தை போட்டுக்கணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் தான் நம்ம பாத்திகளையே அமைக்கணும். செடிக்கு செடி இடைவெளி இருக்குல்ல, கொஞ்சம் எட்ட வச்சுக்கணும்பா. ஏன்னா இது நல்லா குத்து செடியா வளரக்கூடியது. 120 சென்டிமீட்டர் உயரம் கூட வளரும்.
1: சரி சரி.
0: 30 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில நம்ம நடவு செய்யணும். 3 மாத இடைவெளியில தான் இந்த செடி வந்து இவ்வளவு உயரம் வருதுன்னு சொன்னா. எவ்வளவு உயரம் சொன்ன?
1: 120 சென்டிமீட்டர்,
0: அதாவது கிட்டத்தட்ட 4 அடி உயரம். சரியா?
1: ஆமா.
0: இப்ப நட்ட பிறகு இப்ப செடிகள் வந்து முளைச்சு வரும்போது கிட்ட கிட்ட இருக்கிற இந்த செடிகள் எல்லாம் நம்ம எடுத்து இன்னொரு இடத்துல 30 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளி அந்த அளவுல வந்து நம்ம செடிகளை எட்ட வச்சு தண்ணி பாய்ச்சி கொண்டு வரணும்பா. பூ வர்ற வரைக்கும் நம்ம பாசனம் செய்யணும். பாசனம் செய்யும் போது இந்த ஜீவாமிர்த கரைசல் அதை கலந்து நம்ம விட்டோம்னா நோய் தாக்கக்கூடிய அபாயம் குறைஞ்சிரும்பா.
1: ஓஹோ. காத்து முத, இந்த மணத்தக்காளிக்கு இல்ல நீ சொன்னது போவ, வேற ஏதாவது உரம் போடணுமா?
0: ஒரு ஹெக்டருக்கு தழைச்சத்து 75 கிலோ, மணிச்சத்து 40 கிலோ, சாம்பல் சத்து 40 கிலோ. இந்த உரத்தை வந்து நம்ம அளிக்கணும். சாம்பல் சத்து முழுவதையும் நம்ம அடியுரமாவே போட்டுருணும். தழைச்சத்தையும் மணிச்சத்தையும் 2 அல்லது 3 பிரிவுகளா பிரிச்சு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா பயிர் நல்லா அமோகமா வளர்ந்து நல்ல இலையெல்லாம் நிறைய விட்டு நல்லா இருக்கும்பா. தண்டு இலை எல்லாமே நமக்கு மருத்துவ குணம் உடையதுதான், எல்லாமே சாப்பிடக்கூடியதுதான்.
1: காது முத்த, இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டோம்னா நோயை நம்மள கண்டு ஓடும் பொழுதா?
0: ஆமாப்பா, அந்த அளவுக்கு சத்து உடையது. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுப்பா இந்த மணத்தக்காளி.
1: காது முத்த, களை எடுக்கிறது, பூச்சி மேலாண்மை, அப்புறம் எவ்வளவு நாள் சென்று அறுவடை பண்ணும், இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
0: கை களையா ஒரு 15 லிருந்து 20 நாள்ல களை ஃபுல்லா எடுத்துடணும். பூச்சி மருந்து தெளிக்கிறத நம்ம தவிர்த்துட்டு வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்குல்ல, அதை நம்ம பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீர்ல 2 மில்லி வேப்ப எண்ணெய் இத கலந்து நம்ம செடிகள் மேல அடிக்கணும். இதனால பூச்சிகள் வராம நம்ம தவிர்த்திடலாம். அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
1: பரவாயில்லையா?
0: ஆமா, மருத்துவ பயன்பாட்டுக்கு இந்த தண்டுகளை பயன்படுத்துறோம் அப்படின்னா நாம என்ன செய்யணும், வேர்பாகம் தவிர்த்து இலைய தனியா பிரிச்சு எடுத்துட்டு அந்த தண்டுகளை வந்து துண்டு துண்டா வெட்டி காய வச்சு அதையும் நம்ம மருத்துவ காரணத்துக்கு பயன்படுத்தலாம். கீரையாவும் பயன்படுத்திக்கலாம், அப்புறம் ஒரு ஏக்கருக்கு 1000-1500 கிலோ

0: கிடைக்கும், காய வச்சவன் இல்லையா வெட்டி அந்த மகசூல் கிடைக்கும்.
1: ஓஹோ, காது முத்தா, இப்ப சைக்கிளை நேரா டவுனுக்கு விடல, திருப்பிய வீட்டுக்கு போறமா?
0: ஏன்ப்பா,
1: நீ சொன்ன அந்த மணத்தக்காளியுடைய மருத்துவ பயன்கள்லாம் கேட்ட உடனே இன்னைக்கே என் பையனுக்கு சமைச்சு கொடுக்கணும்பா, அவனுக்கு அந்த வயிற்று வலியே தீந்துடும்.
0: ஏப்பா, இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு குடுத்துக்கிட்டே இரு.
1: சரி சரி சரி.
0: நான் சொன்ன மாதிரி வந்து அந்த சாறு இருக்குல்ல, அத கூட குடிக்க கொடுக்கலாம்ப்பா. அந்த சாறு குடிச்சோம்னா கூட வயிற்றுல புண்ணு எல்லாம் ஆத்தக்கூடியது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா.
1: சரி சரி.
0: சாப்பிட்டதுல காரம், அந்த காரத்தினால வயிறு வலிக்குது. இத சரியா குணப்படுத்தணும் அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரையிலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம்ப்பா.
1: சரி கதை வந்து நல்ல ஒரு செய்தி சொன்ன. இது மட்டும் இல்லாம கொள்ளையில அரை ஏக்கர் இருக்குதுல, மணத்தக்காளிய பயிரிடுறேன். நானு
0: தாராளமா பயிர் பண்ணுப்பா, நல்லா லாபம் தரக்கூடிய பயிரு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கப்பா மணத்தக்காளி, அதனால நல்லா வியாபாரம் ஆகும். தாராளமா செய்ப்பா.
1: சரி சரி
0: சரி கத்தமுத்து, நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ தான் வீட்டுக்கு போறியா?
1: ஆமா ஆமா ஆமா, போயிட்டு வேலையிட பையனை பார்த்து கீரைய சமைச்சு கொடுக்குறேன், பார்த்து போயிட்டு வாப்பா.
0: சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகள். இதுவரை மணத்தக்காளி கீரை சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். நேர்களிலும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நேற்று பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்யவுள்ளார். இக்கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் நிர்வாகத்தின் முக்கிய முன்னுரிமை குறித்து கண்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மதிப்பீடு செய்தல், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுதல் குறித்து ஆலோசித்தல் போன்றவை இக்கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது. அதிக அளவில் ஒருங்கிணைப்பு தேவைப்படும் துறைகள் குறித்து கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான முக்கிய தளமாக இந்த சிந்தனை அமர்வு கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கி கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் நடைபெற்ற அரசு உறுதிமொழி குழுவின் முதல் கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் உரிய கால வரம்பிற்குள்

செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அரசு உறுதிமொழி குழு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அரசு உறுதிமொழி குழு செயல்பட வேண்டும் என்று திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் செயல்பாடு, செயல்திறன் மற்றும் சட்டப்பேரவையின் அறிவிப்பு செயலாக்கம் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிலுவைப் பணிகளை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் திரு வெங்கடரமணன் அலுவலர்களுடன் விவாதித்தார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில்

0: விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் திரு வெங்கடரமணன் அலுவலர்களுடன் விவாதித்தார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நூல் கொள்முதல், வேட்டி சேலைகள் உற்பத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். குறித்த காலத்திற்குள் உற்பத்தியை நிறைவு செய்ய கூடுதல் தறிகளை இயக்கவும் அவர் அறிவுறுத்தினார். டிசம்பர் மாதத்திற்குள் உற்பத்தி மற்றும் கொள்முதல் பணிகளை நிறைவு செய்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பயனாளிகளுக்கு வேட்டி சேலை விநியோகம் செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் பாலாஜி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்ற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடக குழுவினருடன் உரையாடிய அவர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர் 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஓமான் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுராலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தென்காசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கே பந்தாரப்பள்ளி ஊராட்சியில் 5,74,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நல்லசிவன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்யானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகேசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது.

0: கொனேர் ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 6:55, 8 நொடிகள். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் கேட்கலாம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து, தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள்.
5: வணக்கம். பறவைகள் திசை மாறி உயரமான வானளாவிய கட்டிடங்களின் கண்ணாடிகளில் பிரதிபலிக்கும் வெளிச்சத்தில் மயங்கி நொடிப்பொழுதில் கட்டிடங்களில் மோதி மாண்டு போகின்றன. உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பறவைகள் இந்த செயற்கை வெளிச்ச மயக்கத்தால் கட்டிடங்களில் மோதி இறக்கின்றன என்பது எத்துணை நெஞ்சை பதறவைக்கும் உண்மை. விளக்கை சுற்றி சுற்றி வந்து மடியும் பூச்சிகளை நாம் பார்த்திருப்போம். அது வெறும் பூச்சிகளின் முட்டாள்தனம் அல்ல, அது மனிதன் அமைத்த இயற்கை மீறலின் வலை. நள்ளிரவில் பறக்கும் பூச்சினங்கள் நிலவின் ஒளியை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வைத்து தங்களின் பறக்கும் பாதையை சீராக வைக்கும் நுட்பத்தை கொண்டவை. செயற்கை விளக்குகள் வரும்போது எது நிலவு என்று தெரியாமல் விளக்கை சுற்றி சுற்றி வந்து தம் ஆற்றல் முழுவதையும் இழந்து தரைவீழ்ந்து மடிகின்றன. பகலில் தேனீக்கள் மகரந்த சேர்க்கை செய்வதைப் போல இரவில் பூக்கும் பல அரிய வகை தாவரங்களுக்கு இந்த இரவு நேர பூச்சிகளே பிரதான மகரந்த சேர்க்கையாளர்கள். பூச்சிகள் அழிவதால் தாவரங்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுகிறது. பூச்சிகளை உணவாக கொண்டு வாழும் வௌவால்கள், பல்லிகள், பறவைகள் மற்றும் தவளைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலியும் சீர்குலைகிறது. வெளிச்ச மாசின் மிக கொடூரமான தாக்கம் கடல் ஆமைகளிடம் வெளிப்படுகிறது. நமது தமிழக கடற்கரைகளுக்கு வரும் ஆலிவ் ரிட்லி வகை ஆமைகள் இரவில்தான் கரைக்கு வந்து மணலில் குழி தோண்டி முட்டையிடுகின்றன. முட்டையிலிருந்து வெளிவரும் குட்டி ஆமைகள் உடனே கடலுக்கு செல்ல வேண்டும். இயற்கை அதற்கொரு அழகான வழியை கற்றுக் கொடுத்துள்ளது. இரவில் நிலவு மற்றும் நட்சத்திரங்களின் ஒளி கடலின் அலையில் பட்டு பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சமான திசையை நோக்கித்தான் ஆமை குஞ்சுகள் நகர வேண்டும். ஆனால் இன்று கடற்கரையை ஒட்டிய சாலைகள், உணவகங்கள், சொகுசு விடுதிகளின் பிரகாசமான விளக்குகள் கடலின் ஒளியை விட அதிகமாக இருப்பதால் புதிதாக பிறந்த ஆமை குஞ்சுகள் கடல் என்று நினைத்து நிலப்பரப்பை நோக்கி, சாலைகளை நோக்கி தவறான திசையில் படையெடுக்கின்றன. விளைவு, வாகன சக்கரங்களில் நசுங்கியும் விலங்குகளுக்கு இரையாகியும் வெயிலில் காய்ந்தும் பல்லாயிரக்கணக்கான ஆமை குஞ்சுகள் கடலை அடையும் முன்பே பரிதாபமாக உயிரை இழக்கின்றன. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா? வெளிச்ச மாசை கட்டுப்படுத்துவதும் மிகவும் எளிமையானதுதான். தேவையான இடத்தில் மட்டுமே வெளிச்சம், தேவையில்லாத இடங்களில் இரவு நேர விளக்குகளை அணைப்பது, ஒளி கசியாமல் தடுப்பது, விளக்குகளின் வெளிச்சம் மேல் நோக்கியோ பக்கவாட்டிலோ வீணாக சிதறாமல் தரைப்பகுதியை மட்டும் நோக்கும் வகையில் குடைகளுடன் கூடிய விளக்குகளை பயன்படுத்துதல், மஞ்சள் சிவப்பு நிற விளக்குகள், குளிர்ந்த வெள்ளை மற்றும் நீல நிற எல்இடி விளக்குகளுக்கு பதிலாக அலைநீளம் குறைந்த மஞ்சள் அல்லது வெதுவு

0: துப்பான ஆரஞ்சு நிற விளக்குகளை பயன்படுத்துவது உயிரினங்களுக்கு குறைந்த அளவே இடையூறு தரும். கடற்கரை பகுதிகள் மற்றும் வனப்பகுதிகளை ஒட்டிய இடங்களில் இரவு நேர செயற்கை விளக்குகளை கடுமையாக கட்டுப்படுத்துதல். நேயர்களே, இருள் என்பது வெறும் வெளிச்சமின்மை அல்ல. அது பூமித்தாய் தன்னுள் இருக்கும் உயிர்களை புதுப்பித்துக் கொள்ளும் அத்தியாவசியமான ஓய்வு நேரம். செயற்கை வெளிச்சத்தால் இரவின் அமைதியையும் இருளையும் நாம் திருடாமல் இருப்போம். இயற்கையின் இயல்பு தாளத்திற்கு மதிப்பளிப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து, தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் சி. சுரேஷ் அவர்கள்.
2: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் கேட்டீர்கள்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க, ராம் தங்கநகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க, ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். சேவா சங்கல்ப் அபியான் இயக்கத்தின் ஒரு பகுதியாக வடநகரிலிருந்து வாரணாசி வரை பயணிக்கும் சேவை யாத்திரையின் பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார். பிரதமர் மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கை சேவையை சிறப்பிக்கும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த சேவை யாத்திரை கடந்த செப்டம்பர் 17 தொடங்கியது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் சீர்திருத்தங்கள் தொடர்பான 69 கலந்தாய்வு அமைச்சர்கள் கூட்டத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் செயின்ட் லூசியா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அல்வா பாப்டிஸ்ட் ஆகியோர் இணைந்து நடத்தினர். இக்கூட்டத்தில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், உலக அளவில் போர்கள் மற்றும் அமைதிக்கான அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் சூழலில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தத்தை தள்ளி போடுவது வரலாற்று ரீதியான அநீதியை நீடிக்க செய்யும் என்று வலியுறுத்தினார். வரும் 27 ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பிராந்திய ஊரக வங்கிகள் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் வேலைநிறுத்தம் உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அமைச்சகம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான 2ம் கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து இதுகுறித்த விவரப்பட்டியல் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோட்டுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 49 கிலோ மகளிர் பளு தூக்கும் பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:02:30.
6: தகப்பன் சாமி சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் என்கிற எஸ். பாண்டியன் அவர்கள்.
7: மூடிய கடையை உள்பக்கம் இருந்து சோகமாக அண்ணாந்து பார்த்தவாறு, நாங்க என்ன உங்ககிட்ட காசு பணமா கேட்கறோம்? இந்த ஊருக்கு வந்தாரங்குடியா வந்தாலும் நாங்களும் மனுஷங்க தானே, எங்களையே நிம்மதியா வாழ விடுங்கன்னு தானே சொல்றோம் என்று ஊரில் பொது இடத்தில் நின்று ஓவென்று கத்த வேண்டும் போல்தான் தங்கவேலுக்கு தோன்றுகிறது. தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த ஆசைக்கு குந்தகம் விளைவிப்பது போல் ஊரில் சிலர் நடந்து கொள்கிறார்கள். இந்த ஊர்ல நாங்க வாழவே கூடாதுன்னு என்னென்னவோ சதித்திட்டம் போட்டு பாக்கிறானுங்க. நாங்களும் எப்படி எப்படியோ தப்பிச்சுதான் பாக்கிறோம். இருந்தாலும் வைப்பண்ணா தீப்பண்ணான்னு சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறானுங்க. அதுல ஒரு குடிகாரன் இன்னைக்கு ரொம்ப படுத்து எடுத்துட்டான் என நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் குளமாக தேங்கி நிற்கிறது. மூட்டு வாழையே அண்ணாந்து பார்க்கிறார் தங்கவேலு. காலையில் நடந்தது நினைவுக்கு வந்தது. யோ வந்தாரங்குடி, கடைய முடியா? தலைவரை கைது பண்ணிட்டாங்கன்னு நாங்களே கவலையில இருக்கிறோம். நீ என்னடா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கடையை திறந்து வச்சிருக்க, முடியா புருவத்தை சுருக்கி முகத்தில் கோபரேகைகளை படரவிட்டான். அப்போது தங்கவேலு

எகத்தாளமாக மேலும் கீழும் ஒரு பார்வையை பார்த்தான். அந்த பார்வையின் அர்த்தம், உன்னால் எனக்கு 10 பைசா கூட லாபம் கிடையாது, அப்புறம் எதுக்கே நீ கடையை திறந்துக்கணும் என்று அவன் நினைப்பது இவருக்கு புரியாமல் இல்லை. எப்படி பேசினாலும் திருப்பி அதற்கு என்ன விண்ணகம் செய்யலாம் என்ற யோசனையோடு தான் வந்திருப்பான். அதற்கு நாமும் ஒரு காரணமாகி விடக்கூடாது என்று உணர்ந்தவர், காலங்காத்தால யார் முகத்தில் முடிச்சனோ தெரியலையே என்று மனப்பொருமலோடு தொங்கும் கதவினை டபடப வென்று பெருஞ்சத்தத்தோடு இறக்கிவிட்டார். அந்த சத்தம் தனது உள்ள குமுறல் போல் வெளியே கேட்டது. அப்போது அங்கு வந்தவனும், நாம ஒன்னு நினைச்சு வந்தோம், இங்க நடக்கிறது ஒன்னா இருக்கே, எப்படியும் ஏதாவது இடக்க முடக்கா பேசுவான், இதான் சாக்குன்னு கடைய ஒரு வழி பண்ணிடலான்னு பார்த்தா இந்த ஆள் பாட்டுக்கு படக்குன்னு கடையை மூடிட்டான் என்று யோசிக்க ஆரம்பித்தான். இவரது மகனுக்கு சண்டை என்றாலே சுத்தமாக பிடிக்காது. இன்று வேறு அவன் வெளியில் எங்கும் செல்லாமல் 12வது தேர்வு முடிவுக்காக காத்திருக்கின்றான். இந்த நேரத்தில் அவனது பதற்றத்தை மேலும் அதிகரிப்பது போல் நமது செயல் அமைந்துவிடக் கூடாது என்று தங்கவேலுவும் நிதானமாக இருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இப்படியே இருப்பார் என்றுதான் தெரியவில்லை. அதற்கேற்றார் போல் யாரோ கதவை டொக்கு டொக்கு என இப்போது தட்டி கொண்டே இருக்கிறார்கள். படபடவென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் தோளில் கிடந்த துண்டால் கண்களை துடைத்து கொண்டு வெளுத்த பனியன் வேஷ்டியோடு எழுந்து நிற்கிறார் தங்கவேலு. அப்போதுதான், அச்சச்சோ, இன்னைக்கு கடையை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அது தெரியாம யாரோ வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்களே, ஒருவேளை மூட சொன்னவனே கடையை திறக்கிறோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் பார்ப்பான், எவ்வளவு நேரம் தட்டினாலும் சரி இன்னைக்கு திறக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டே மறுபடியும் பருப்பு மூட்டை மீது சாய்ந்து கொள்கிறார் தங்கவேலு. மூட்டையோடு மூட்டையாக கவலையோடு சாய்ந்திருக்கும் கணவரின் பக்கத்தில் கால் நீட்டி போட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கும் பொன்னம்மாவுக்கு தட்டும் சப்தத்திலோ கேட்கும் குரலிலோ ஏதோ வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான், யாரோ எவரோ என்ன அவசரமோ தெரியலையே, ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்னன்னு தான் போய் பாருங்களா என்று அவரை பிடித்து தள்ளாத குறையாக சொன்னாள். எனக்கு மட்டும் கடையை திறக்கக்கூடாது என்று ஆசையா என்ன, நாட்டு நடப்பு பற்றி எதுவும் தெரியாததால் தான் அப்படி சொல்கிறாள் என்று நினைத்து கொண்டவர் ஒரு பாட்டி மூச்சிறைக்க ஓடி வந்து கதவிடுக்க வழியாக, தங்கவேலே தங்கவேலே என்னை கூப்பிட்டு, பேத்திய குளிப்பாட்டி படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன், ஓம தண்ணி கொடுப்பா என்று கெஞ்சி கேட்டதும், குழந்தைக்கு என்று சொல்லும்போது தன்னுடைய ஆபத்தையும் பொருட்படுத்தாது அந்த பாட்டிக்கு கொடுத்து அனுப்பினார். யாரிடமாவது போன் போட்டு உதவி கேட்க வேண்டும் என்றாலும் பழுது நீக்க கொடுத்த செல்போனும் இன்னும் கைக்கு வரவில்லை. ஊரில் நிறைய கடைகள் இருந்தாலும் இந்த கடையை மட்டும் அவன் குறிவைத்து தாக்குவதற்கு காரணம், ஏற்கனவே பலமுறை வாங்கிய சிகரெட்டுக்கு பணமே தருவதில்லை. அப்படியிருந்தும் ஒரு முறை காசு கேட்டதற்கு, என்ன எங்க ஊர்லயே வந்து கடை வச்சுக்கிட்டு என்கிட்டயே காசு கேட்கற என்று சொல்லி கொண்டே நாக்கை மடக்கி கடித்தவாறு முழங்கையால் முகத்தில் குத்துவது போல் பயம் காட்டியிருக்கின்றான். சும்மா இங்க வந்து கத்தாத, நாங்களும் இந்த மண்ணுக்காரங்க தான், ஒன்னும் வேத்தால் கிடையாது, எங்களுடைய அருமை பெருமை என்னன்னு தெரியுமா என்று தங்கவேல் சொல்லி இருக்கின்றார். அதற்குள் கைலியை மடக்கி கட்டி கொண்டு, ஏய் வந்தாரங்குடி பயல, என்ன வெளியூர்லேருந்து இங்க பொழைக்க வந்துட்டு என்னையே மிரட்டியா என்று பாம்பை போல் படம் எடுத்து ஆடியிருக்கின்றான். அப்போது அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளிருந்து வந்த தங்கவேலுவின் மகன் சிவராமகிருஷ்ணன் அவரது காது அருகே சென்று, அப்பா, அவர்கிட்ட போய் நம்மளை பற்றி நாமளே பெருமையே சொல்லிக்க வேணாம்பா, அடுத்தவங்களோட அநாகரிக பேச்செல்லாம் நாம் காது கொடுத்து கேட்டால் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாதுப்பா, நாம் யாருங்கிறது சொல்லி தெரிவதை விட நம்முடைய கடினமான உழைப்பு தான் நாம் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டும், நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எப்படிப்பா படிக்கிறது, பரீட்சை வேற வருது இல்ல, சரி இப்போ நீங்க முதல்ல உள்ள வாங்க என்று தனது தந்தைக்கு உபதேசித்து அங்கிருந்து அவரை அமைதிப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றான். சற்று நேரம் நின்று கத்தி பார்த்து விட்டு, அந்த பயம் இருக்கட்டும், ஆமாம் பார்த்துக்க, அவனை போலவே அவன் வாயிலிருந்து வந்த கெட்ட வார்த்தையும் ஆடிக்கொண்டே வந்தது. அந்த கோபத்தையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இது போன்ற நேரத்தில் தன்னுடைய மூர்க்கத்தனத்தை காட்டி விடுவானோ என்று பயந்து போய்தான் யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்கக்கூடாது என்றிருக்கிறார். இந்த ஊருக்கு வந்த புதிதில் தாயாய் பிள்ளையாய் பழகிய மக்கள்தான் தொழிலென்று வந்ததும் வந்தாரங்குடி என்று முத்திரையை குத்தி ஓரங்கட்ட பார்க்கிறார்கள். தாமரை இலை தண்ணீர் போல் ஊரோடு ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பதுதான் இவருக்கு வேதனையாக இருக்கிறது.
இடது கையை தலைக்கு கொடுத்தவாறு இறக்கிவிட்டிருக்கும் தொங்கும் இரும்பு கதவினையே சோகமாக பார்த்தவாறு படுத்திருக்கின்றார் தங்கவேல். அப்போது அவருடைய பூர்வீக

தை பற்றிய நினைவுகள் எல்லாம் வெண்திரை போல் மனதில் விரியத்தான் செய்தன. தங்கவேலுவின் தாத்தாவுடன் பிறந்தவர்கள் 4 பேர். அவர்கள் எல்லோரும் ஒரே சொத்துக்கள் வீட்டில்தான் வாழ்ந்தார்கள். அந்த வீட்டிற்கு 2 தலைவாசல் இருந்தது. ஒவ்வொரு தலைவாசலும் 2 குடும்பத்தாருக்கு பொது வழி. அதில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கால வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய்விட்டாலும் இவர்களுடைய குடும்பம் மட்டும்தான் அதில் சிறப்பாக வாழ்ந்தனர். அப்படிப்பட்ட அரண்மனை போன்ற பாரம்பரியமான வீடு இப்போது இல்லை. 4 வழிச்சாலைக்காக வடக்கு தெற்கான தார் சாலையை அகலப்படுத்தியதில் இவருடைய 5000 சதுரடி கொண்ட இடமும் அதிலிருந்த சொத்துக்கள் வீடும் அகப்பட்டு கொண்டது. அதனுடைய எச்சம் கூட மிச்சம் வைக்காமல் தரையோர் தரையாக வழித்தெடுத்து விட்டார்கள். வெளியில் 2 பக்கமும் திண்ணை வேறு. வெளியிலிருந்து யாராவது வந்தால் தலைவாசலுக்கு முன்னுள்ள திண்ணையில் அமர்ந்துதான் அலாவலாவிக் கொண்டிருப்பார்கள் என்று தனது தாத்தா மீசையை முறுக்கி கொண்டு பெருமையாக சொன்னதெல்லாம் இப்போது அவரது நினைவுக்கு வந்து செல்கிறது. சுயத்தை இழந்து வேற்றூரில் நிராதரவாய் நிற்பவர்களுக்கு மட்டும்தான் அதன் வலியும் வேதனையும் என்னவென்று புரியும். அப்போது நண்பர் வைத்தியின் உதவியோடு நெடுஞ்சாலைத்துறை தந்த பணத்தை வைத்து கொண்டு அங்கிருந்து மேற்கு பக்கத்தில் மிதிவண்டியில் சென்றால் 1/2 மணி நேரத்தை சென்றுவிடும். ஆராய்ச்சிக்குப்பம் மேட்டுத் தெருவில் 2400 சதுரடியில் ஒரு இடம் கிடைத்தது. அதில் வாழ்வதற்கு வீடும் சில மாதங்கள் கழித்து வருமானத்திற்கு ஒரு கடையும் போட்டிருக்கின்றார். இவர்கள் இந்த ஊருக்கு புலம்பெயர்ந்து வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாகின்றன. இன்னமும் ஒரு சிலர் வந்தாரங்குடி வீடு என்றுதான் அழைக்கிறார்கள். ஊர் திருவிழாவில் தங்கவேலும் முன் நின்று எல்லா வேலைகளையும் எடுத்துக்கட்டி செய்திருக்கின்றார். உடனே அந்த ஊர் தர்மகர்த்தா இவரை கூப்பிட்டு, நீ எந்த ஊர்ரா? இங்கெல்லாம் வந்து உன் அதிக பிரசங்கித்தனத்தை காட்டக்கூடாது. இது எங்க ஊரு. இந்த நாட்டாம பண்றதெல்லாம் உன் ஊர்ல போய் வச்சுக்க என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு காலமானாலும் இந்த ஊர் இவர்களுக்கு பிழைக்க வந்த ஊர்தானே என்று அலட்சியப்படுத்தியிருக்கலாம். இன்னும் எத்தனை காலத்திற்கு இப்படியே வந்தாரங்குடி என்று அழைப்பார்களோ தெரியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே கடைக்கண்ணால் கண்ணீர் மலமளவென்று வடிகின்றது. அப்போது அண்ணாச்சே அண்ணாச்சே என்று ஒரு குரல் கதவின் இடுக்கு வழியாக வந்து அவரது காதில் விழுந்தது. அந்த வார்த்தையில் ஏதோ ஒரு வசீகரம். இதுவரை எழாமல் சோம்பி கிடந்த அவர் மனம் இப்போது சுருட்டி மடக்கி கொண்டு உடலில் ஏதோ ஒரு புது ரத்தம் பாய்ச்சியது போல் எழுந்து நிற்கிறார். இவர் பதறுவதை பார்த்த மனைவி, பொன்னம்மா அவசரப்படாதீங்க, மெதுவா போங்க என்று அவளும் படபடக்கின்றாள். மனைவி சொன்னதை காதில் வாங்கி கொண்டு சரி சரி என்பது போல் தலையாட்டி கொண்டவர் கைலியால் கண்களை துடைத்து கொண்டார். கால் வேறு மறுத்து போயிருக்கின்றது. 55 வயதை தொட்டிருந்தாலும் இளைஞனை போல் வேகமாக ஓட முயற்சிக்கின்றார். முடியாமல் தவிட்டு குருவியாய் தவி தவி செல்கிறார். மறுபடியும் அண்ணாச்சே அண்ணாச்சே என்ற குரல் பலமாக கேட்கிறது. இந்த நேரம் பார்த்து பையனும் குளிக்க போயிருக்கிறானே என்று நினைத்தவாறு தயங்கி தயங்கி செல்கின்றார். காதை கதவின் அருகே கொண்டு சென்று கதவை திறக்கும் முன் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று காதை கூர்மையாக்கி கவனத்தை வெளியே வைத்தார். கசகசவென்று பேச்சு சத்தம் அதிகமாகவே கேட்கவே பதற்றம் நெருப்பாய மனதில் பத்தி கொள்ளதான் செய்தது. அவன் சொன்ன மாதிரி கடையை முடித்தானே வச்சிருக்கிறேன், அப்புறம் என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருக்கானா? தெரியலையே, இப்படி தினம் தினம் நிம்மதி இல்லாமல் செய்கிறானுங்களே என்று நினைத்தவாறு கதவை முட்டிக்காலால் அழுத்தி கொண்டு லேசாக திறக்க முயற்சிக்கிறார். எப்போது திறப்பார்கள் என்று காத்திருந்தது போல் காற்று வேறு உள்ளே புகுந்து அவரை திக்குமுக்காட செய்தது. அதையும் தாண்டி பார்வையை வெளியே தள்ளினார். வெள்ளை வேட்டி சட்டை பேண்ட் ஷர்ட் பளபளக்கும் புடவையோடு பெண்கள் என மக்கள் திரண்டு நிற்பதை கதவிடைக்கில் பார்த்ததும் இவர்களெல்லாம் யாராக இருக்கும் என்று தெரியவில்லையே என்ற பயத்தோடும் படபடப்போடும் வெளியே வந்தவருக்கு வெறும் மனித தலைகளாகத்தான் தெரிகிறது தவிர பதட்டத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. அப்போது தோளில் சோல்நாப்பை மாட்டிருந்த ஒருவர், சார் சிவராமகிருஷ்ணன் இல்லைங்களா என்றார். குளிச்சுக்கிட்டு இருக்காப்ல சார். ஏன் சார், என்ன சார் விஷயம் பதற்றமாக கேட்டார். அதற்குள் கூட்டத்தில் நின்றிருந்த ஊர் தலைவர், அண்ணாச்சி ஏன் கடையை மூடி வச்சிருக்கீங்க, நாங்க எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கிறோம் என்றார். தலைவரை வணக்கம், திடீர்னு உங்களெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒன்றும் புரியல, இன்னைக்கு எதுவும் ஸ்ட்ரைக்குன்னு கடையை மூட சொன்னாங்களே என்றார் பாவமாக. யாருங்க சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கடையை தரங்க என்றார் ஊர் தலைவர். அதற்குள் அங்கு வந்திருந்த கல்வி அதிகாரியில் ஒருவர், சார் நான் CEO கடலூர்லேருந்து வர்றேன், உங்கள் பையன் 12வதுல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸில் தேர்டு என்று சொன்னதும் வந்தவர்கள் ஆவலோடு ஒன்றாக கூடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று உணர்ச்சி பொங்க கத்தினார்கள். அதற்குள் அக்கம் பக்கத்தினர்கள் தெருக்காரர்கள் ஊர்க்காரர்கள் என ஒரு பெருங்கூட்டமே கூடிவிட்டது. பத்திரிகைக்காரர்களும் வந்துவிட்டார்கள். ஊர்க்காரர்களில் சிலர்
அவர்களாகவே முன்வந்து

0: சிவராமகிருஷ்ணா மாநிலத்திலே மூணாவதா வந்துருது, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அவனால எங்க ஊருக்கே பெருமை தான் என்றார்கள். எல்லோரையும் கலங்கிய கண்களோடு நெகிழ்ச்சியாக பார்த்த தங்கவேலுக்கு தகப்பன் சாமி போல் மகன் என்று சொன்ன வார்த்தைக்கு இன்றுதான் அர்த்தம் என்னவென்று இப்போதுதான் புரிய ஆரம்பித்திருக்கிறது.
1: இதுவரை தகப்பன் சாமி சிறுகதை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் என்கிற எஸ் பாண்டியன் அவர்கள்.
2: நேர்களிலும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்குவங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். சேவை யாத்திரிகர்கள் தங்களுடைய பயண அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்கின்றனர். திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த யாத்திரை கடந்த 17 தேதி அன்று தொடங்கியது. சமூக சேவை மற்றும் மக்கள் பங்கேற்பு ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த யாத்திரையின் நோக்கமாகும். இருசக்கர வாகனம் மூலம் யாத்திரையை மேற்கொள்பவர்கள் தாங்கள் செல்லும் பகுதிகளில் உள்ளூர் சமூகத்தினருடன் உரையாடுவதுடன் சேவை சார்ந்த பயணிகளில் பங்கேற்கின்றனர். இப்பயணம் அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினர். வளைகுடா மற்றும் யுக்ரைன் நிலவரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை சட்டத்தின் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு 100% வரை வரி விதிக்க அந்த தடை சட்டம் வகை செய்துள்ளது குறித்து இந்தியாவின் கவலையை டாக்டர் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தினார். டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு பின்னர் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ முக்கிய பிராந்திய விவகாரங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27 தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கிக் கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பன்குராவில் உள்ள காவல் நிலையத்தில் ஆயுதங்களுடன் அவர்கள் சரணடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெப மகத்தோ, நயன்தாரா சாகு, ராம்பிரசாத் மண்டி ஆகிய 3 பேரும் கடந்த 20 மேலாக மாவோயிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளனர். சுமார் 80 நாசகார செயல்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்.

0: வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை கைவிட்டு சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சரணடைந்ததாக மேற்குவங்க காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பீகார் மாநிலத்தில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் உலகளவில் கல்வி வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தமிழக செய்தியாளர்கள் குழுவுடன் பீகார் சென்றுள்ள அவர், நாளந்தா பல்கலைக்கழகம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார்.
2: பீகார் மாநிலம் ராஜ்கிர் அருகே அமைந்துள்ள நாளந்தா இந்தியாவின் கல்வி வரலாற்றில் மட்டுமின்றி உலக கல்வி வரலாற்றிலும் தனிச்சிறப்பு பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாளந்தா மகாவிகாரம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்த மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது. நாளந்தாவின் உச்சகட்ட காலத்தில் சுமார் 10,000 மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்றதாகவும், அவர்களுக்கு சுமார் 2,000 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்ததாகவும் குறிப்புகள் காண கிடைக்கின்றன. நாளந்தாவின் புகழ் இந்திய எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்தது. சீனா, கொரியா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களும் அறிஞர்களும் நாளந்தாவுக்கு வந்து தங்கி கல்வி பயின்றனர். இந்நிலையில் 12 நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் ஏற்பட்ட படையெடுப்புகளால் அறிவின் விளக்காக திகழ்ந்த நாளந்தா அழிக்கப்பட்டாலும் அதன் அறிவொளியை யாராலும் அழிக்க முடியாது.
3: நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பழைய வளாகத்திலிருந்து எஸ் கண்ணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்கிற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடகக் குழுவினருடன் உரையாடிய அவர், பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர், 9 முதல் 14 வரையிலான சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் அப்போது தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 20 மாலுமிகள் அக்கப்பலில் பயணம் செய்ததாகவும், அதில் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மற்றொருவர் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பான சூழலை கண்காணித்து வருவதாகவும், இந்திய மாலுமிகள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓமன் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது கவலை அளிப்பதாகவும், விரைவில் அமைதி திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் 0-2 என்ற புள்ளிக் கணக்கில் சீனாவின் ஜாங் ஜியோயுவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியா வெண்கல பதக்கம் வென்றது. சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7 சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்ஞானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனோரி ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனா்.

0: சாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: நேரம் 7:25. 19:00.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788999.
5: இன்றைய நிகழ்ச்சியில் டிமென்ஷியா என்னும் மறதி நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டிமென்ஷியா. டிமென்ஷியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் வந்து மறதி நோய். இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நோய் கிடையாது, எல்லா விதமான மறதி சம்பந்தப்பட்ட நோய்களும் ஜென்ரலா கூப்பிடுற பேர் தான் வந்து டிமென்ஷியா. இந்த டிமென்ஷியால வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மறதி மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா கிடையாது. சில பேருக்கு வந்து முடிவெடுக்கும் திறன், சில பேருக்கு வந்து பேசும் திறன், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நினைவு ஆற்றல், பல விதமான பிரச்சனைகள் கலந்ததுதான் வந்து இந்த டிமென்ஷியா. யூஸ்வலா வந்து வயது அதிகரிக்கும் போது எல்லாருக்குமே சின்ன சின்ன ஞாபகம் மறதி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காசு எங்க வச்சுன்னு மறந்துடுவாங்க, சாவி எங்க வச்சுன்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க, சில முக்கியமான கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கும் போது ஒரு சில பொருள் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஞாபக மறதி வந்து எல்லாருக்கும் வயசாகும் போது ஏற்படக்கூடியதுதான். எப்போ இந்த ஞாபக மறதிக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு சில செயல்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட உதவி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில எழுந்து பல் வளர்க்கறதுக்கு ப்ரஷ்ஷை எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க. பேஸ்ட் எப்படி வைக்கணும்னு தெரியாது, ப்ரஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, டாய்லெட் எப்படி போறது, குளிக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, ரெகுலராக அவங்க போய்கிட்டு இருந்த ஒரு சில இடத்துக்கு எப்படி போறது வர்றது வழி தெரியாது, வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்க வந்து வண்டி ஓட்டுறது வந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியாது, வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக சாப்பாட்டில் வந்து அந்த சால்ட்டோ இல்லை வந்து சர்க்கரையோ போடுறது வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்கள்லையும் வந்து அவங்களுக்கு ஒரு மறதியினால ஒரு பாதிப்பும், அதனால அவங்க இன்னொருத்தர சார்ந்து இருக்கிற நிலைமையும் வந்துடும். அப்படிப்பட்ட மறதி நோயை தான் நம்ம வந்து டிமென்ஷியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் மைல்டா இருக்கிறது வந்து மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மறதிக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிலது ரிவர்சபிள், அதாவது வந்து சரிப்படுத்த முடியும், சிலது இர்ரிவர்சபிள். இந்த ரிவர்சபிள் காசஸ்க்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோன் குறைபாடு, தைராய்டு பிரச்சனைகள், அல்லது விட்டமின் பீட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு சில விட்டமின் குறைபாடுகள், அல்லது ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ், அல்லது ஒரு சில ரத்த குழாய் அடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம சிடி ஸ்கேனோ பிளட் டெஸ்டோ எடுத்து பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன விதமான பிரச்சனையோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதை சரி பண்ணலாம். சில சமயங்கள் வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ், ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷன் ஒரு சில வியாதி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மறதி சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து மூளையில ஏற்படக்கூடிய நரம்பு சிதைவு, அதாவது கிரானிக்கா வந்து ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்னால வந்து ஏற்படக்கூடிய மறதி நோய். இப்படிப்பட்ட மறதி நோய்களுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் கம்மியாகிறதுனாலதான் இந்த மறதி நோய்கள் ஏற்படுது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த மறதி நோயோட வேகம், அதாவது வந்து ரொம்ப வேகமா வந்து அந்த டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் நடக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மறதி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து சூப்பர்வைசர் பண்றதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். அவங்களை வந்து சேஃப்டியா பாத்துக்கணும், வீட்டை விட்டு வெளியில அதிகமாக போகாமல் பாத்துக்கணும். அப்படியே வெளியில போனாலும் கையில வந்து எப்பயுமே ஒரு கார்டில் வந்து அவங்க பேர், முக்கியமாக கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர், அதை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவங்க வந்து எங்கே போனாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து அவங்க திரும்பி வந்து

0: சொல்லிட்டு ரெகுலரா மானிட்டர் பண்றது மூலமா இந்த மறதி நோயோட தீவிரத்தன்மையில இருந்து நம்ம அவங்களை பாதுகாத்துக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் டிமென்ஷியா என்னும் மறதி நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரை.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 7:31 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி வணக்க மக்களே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. வழக்கம் போல உங்களுக்கான எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உலக கடல்சார் தினத்தை ஏற்படுத்திய சர்வதேச அமைப்பு எது? உலக கடல்சார் தினத்தை ஏற்படுத்திய சர்வதேச அமைப்பு எது? உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃபி பேஜ்குள்ள போயிட்டு வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ கமெண்ட்ல பதிவிடுங்க. சோ நிகழ்ச்சியோட நிறைவாக யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் அமைச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் உங்களுக்காக டிராகன் படத்துல இருந்து சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல வணக்க மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கான எஃபி க்வெஸ்சன் மறுபடியும் சொல்றேன். உலக கடல்சார் தினத்தை ஏற்படுத்திய சர்வதேச அமைப்பு எது? உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃபி பேஜ் குள்ள போயிட்டு வணக்க மக்களே போஸ்ட் கீழ கமெண்ட்ல உங்களோட ஆன்சர்ஸ் வந்து பதிவிடுங்க. சோ நிகழ்ச்சியில உங்களுக்கு அடுத்ததா வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. சோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோலார் நிறுவனத்துல தான் அந்த வாய்ப்பு வந்து இருக்கு. இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவன காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதுல சீனியர் இன்ஜினியரிங் பிரிவுல 11, துணை மேனேஜர் பிரிவுல 10, ஆபீசர்ஸ் பிரிவுல வந்து 3, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் பிரிவுல 1, ஜெனரல் மேனேஜர் பிரிவுல 2 உட்பட மொத்தம் பாத்தீங்கன்னா 28 இடங்கள் வந்து இதுக்கு காலியா இருக்கு. இதுக்கு நீங்க பிஇ, பிடெக், பிஎல், எம்பிஏ, சிஏ முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு 18-45 வரை இருக்கணும். அண்ட் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு ரெண்டுமே இருக்கு. நீங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கணும்னா 1000 ரூபாய் செலுத்தணும். கூடவே எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து 500 ரூபாய் செலுத்தினா போதும். விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் 23ஆம் தேதி தான் கடைசி நாள். சோ மேலும் விவரங்களுக்கு SECI.co.in என்ற இணையதளத்துல போய் முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு மாநாடு படத்திலிருந்து.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
1: நேர்லே இன்று பிற்பகல் 2:15 உதிரி பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: இது FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: நேர்லி மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138th மன் கி பாத் உரை வரும் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மத்திய அலை 1215 KHz FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மத்திய அலை 1215 KHz FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க வணக்க மக்களே நிகழ்ச்சிய. நிகழ்ச்சிகள உங்களுக்கான எஃபி கொஸ்டின மறுபடியும் ஞாபகப்படுத்துற, உலக கடல்சார் தினத்தை ஏற்படுத்திய சர்வதேச அமைப்பு எது? ஆன்சர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க முகநூல் பக்கத்துல. சோ இன்னும் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நீங்களும் உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போட நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃபி பேஜ் குள்ள போயிட்டு அங்க வணக்க மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பதிவிடுங்க. சோ நிகழ்ச்சியோட அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு மாறா படத்துல இருந்து.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
4: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
7: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போவுக்கு.
1: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கேட்ட FB க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உலக கடல்சார் தினத்தை ஏற்படுத்திய சர்வதேச அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் IMO அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச கடல்சார் அமைப்பு தான் வந்து இதை வந்து ஏற்படுத்தினாங்க. சோ நிறைய பேர் வந்து FB ல வந்து நிறைய ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க.

0: அவங்க யார் யார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நன்றி. யார் யாரெல்லாம் ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, மதுரை சோ சண்முக சுந்தரம், புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், பாபு முள்ளக்காடு, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், அந்தோணிராஜ் சென்னை, ராஜபாளையம் பிரபு வீரா, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா ரஜ்முதீன், சாகுல் ஹமீத் ராஜா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லிருந்து நெமிலி நந்தகுமார், ஆண்டிமடம் கார்த்திகேயன், அன்பு கேடார், பிரபு பாண்டிச்சேரியிலிருந்து, புவனகிரி சுமதி பாபு, பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், பெரிய வளையத்திலிருந்து ரவிச்சந்திரன், அன்புராணி சென்னையிலிருந்து, தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், பட்டாளம் அப்துல் ஜலீல், மயிலை பட்டாபி, இளங்கோ வெங்கட் சுகந்தி லாஸ்பேட்டிலிருந்து, வீராதுரை அரியலூர்லேருந்து, செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கனிஷ்மா, அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவல்லல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சோ அடுத்ததா உங்களை 9:02 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவாக உங்களுக்காக பூமி படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.
1: அன்னலும் நோக்கினான் அவளும்.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
1: தொடர்வது 8 செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த இந்திய ஆடவர் பேட்மிண்டன் அணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். வீரர்களின் சிறப்பான ஆட்டத்தை பாராட்டியும் அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துகளையும் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். தேசிய வளர்ச்சியில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கும் நோக்கிலான மை பாரத் இணையதளத்தில் பதிவு பெற்ற இளையோர் எண்ணிக்கை 3 தாண்டி அதிகரித்து இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஓமன் நாட்டின் கிழக்கு கடல் பகுதியில் MV கேப்டவ் என்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்தார். கப்பலில் இருந்த 19 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இத்தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், சர்வதேச கடல் வழிகளில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. வரும் 27 ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பிராந்திய ஊரக வங்கிகள் செயல்படும் என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் வேலை நிறுத்தம் உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அமைச்சகம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. திருப்பதி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் தொடர்பான 290 crore வங்கி மோசடி வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் டெல்லி, மொஹாலி, சண்டிகர், பஞ்ச்குலா மற்றும் லூதியானா ஆகிய நகரங்களில் உள்ள 26 இடங்களில் அமலாக்கத்துறை தீவிர சோதனை நடத்தி வருகிறது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கனமழை பெய்யும் என முன் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனாம் பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சமர்கண்டில் நடைபெற்று வரும் பிடே செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 7 சுற்றில் உலக சாம்பியன் டி குகேஷ் மற்றும் ஆர் பிரக்னானந்தா ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய ஆடவர் அணி இங்கிலாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: வணக்கம் மக்களை, நேரம் 8:34 நிகழ்ச்சிக்கு எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆஜே ஆனந்த். மக்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜிஎஸ் புதுவையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கு போயிட்டு அந்த பகுதியை பத்தி நிறைய விஷயங்களை ஒரு அலசலசுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஆர்ஜிஎஸ் சோனியா வீட்டுல முறுக்கு சுட்டு தரேன்னு சொல்லிட்டு முறுக்கிக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க எங்க போயிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. மக்களே, நம்ம ஆர்ஜே சோனியோட பேசலாம்.
3: ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் உங்க ஆர்ஜே சோனி எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியால்

0: அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியகாந்தி நகர் அப்படின்ற ஒரு இடத்துலதான் வந்து இங்க இருக்கேன். உங்களுக்காக இந்த சூரியகாந்தி நகர் பத்திய பல சிறப்பு தகவல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாயிலாக தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடமாக தான் இருக்கு, சட்டமன்ற ஒரு இடமா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா குடியரசு பகுதிகள் தான். அண்ட் இந்த இடம் எங்க அமைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தியாலப்பேட்டோட மெயினான ஏரியா எழிநகர், சூரிய கிருஷ்ணா நகர், அந்த இந்த மாதிரியான பகுதிகளை எல்லாம் நினைக்கக்கூடிய வகையில வந்து இருக்கு. பக்கத்துல வந்து ரெயின்போ நகரும் இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா குடியரசு பகுதியா தான் இருக்கு. அண்ட் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக சில ஸ்கூல்ஸ் மாற்றையும் வந்து வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட தான் இருந்து பேசி இந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்,
1: என் பேர் காயத்ரி.
0: என்னன்னு கேட்கலாம், எத்தனை ஆர்வமா இருக்கீங்க?
1: பத்து வருஷமா இருக்கேன். அதான் இங்க நல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிட்டக்கிட்ட இருக்கும். எல்லாமே மார்க்கெட் பக்கத்துல இருக்கு, ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பீச், பார்க்கு எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க
0: உங்களுக்கு எதனால இந்த பேர் வந்தது அப்படின்னு ஏதாவது தெரியுமா?
1: அது தெரியல.
0: அண்ட் வந்து இந்த ஊர்ல வந்து நீங்க எத்தனை வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க? பத்து வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. முன்னாடி எப்படி இருந்தது இந்த ஊர், இப்ப எப்படி?
1: முன்னாடி எல்லாரும் வீடும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, இப்ப எல்லாருமே மாடி வீடு கட்டிட்டு ஹாப்பியா இருக்காங்க.
0: அந்த காலத்துல வந்து இது கைனிமேரி பகுதியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வந்து குளம் குட்டைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நீங்க பாத்துருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, நாங்க வந்து இங்க பத்து வருஷமா தான் ஆகுது தெரியாது. ஆஹா, நாங்க இல்ல இங்க.
0: இப்போ உங்க ஊருக்கு வெளியூர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா உங்க ஊரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? இந்த ஏரியாவோட ஸ்பெஷல்
1: இங்க இருந்து சீக்கிரம் டிராவல் பண்ணலாம் எல்லா இடத்துக்கும். கம்ஃபர்டபுள், ஈஸி டிராவலும் இங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஈவினிங் மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக், ஸோ அது ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லை. அப்புறம் பக்கத்துலேயே பீச், நல்லா பார்க் இருக்கு, ஃபெசிலிட்டிஸும் நிறையாவே இங்க இருக்கு, நல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்தா இங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். கம்ஃபர்டபுள் பட்ஜெட் தான் இங்க என்ஜாய் பண்றது. பொண்ணு மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு, அங்க ஃபேமஸா பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அங்க மணக்குள விநாயகர் கோயில் இருக்கு, அதுவும் பாண்டிச்சேரி ஃபெஸ்டிவல் ஒண்ணு. அங்க பாண்டிச்சேரிக்கும் வந்தாங்க, அந்த கோயில தான் ஃபர்ஸ்ட் அவங்க போய் பார்ப்பாங்க. அதுதான் இருக்கிறதுல ஃபேமஸ் கோயில். ஆமா,
0: மார்க்கெட் போகணும் அப்படின்னா நீங்க வெளியில போயிட்டு வாங்குவீங்களா இல்ல உங்க ஏரியாவிலேயே?
1: இங்கேயும் காய்கறிகள் வரும், பட் எங்க மார்க்கெட் பக்கத்துல தான் ஒரு 5 நிமிஷம் தான் டிராவல். போகணும்னா மார்க்கெட் இருக்கு, அங்கேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் இருக்கும். ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்கு, ஸோ அங்கேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், வாங்கிட்டு வருவோம். எல்லாமே பக்கத்துலயே தான் இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டிராவல்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ எங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு எங்களுக்கு.
0: நேர்லயே சூரியகாந்தி நகர் சித்தானந்தர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த ரெயின்போ நகர் பார்க், இது எல்லாமே வந்து இவங்க வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சூரியகாந்தி நகர் பத்தி நம்மளோட நம்ம புதுவை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 108.8 என்று உங்கள் மனதோடு.

0: 102.8 இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: Satnam Singh and Salman Khan secure bronze in rowing men's double sculls. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 8:30.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வின் நம்ம புது நேரம் 8:31 ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு நம்ம புது ஷோக்காக நம்ம ஆர்ஜே சோனியா சூரியகாந்தி நகர்ல இருந்து சூப்பரா பேசிட்டு இருக்காங்க, பேசிடலாம்.
1: வணக்கம், வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தியால்பேட் பகுதியில இருக்கக்கூடிய சூரியகாந்தி நகர் அப்படின்ற பகுதியில தான் இருக்கோம். இங்க சூரியகாந்தி நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ரெண்டு இருக்கு, ரெண்டு இடத்துலயுமே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டதான் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. சோ இப்போ சூரியகாந்தி நகர் நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு லேடி கிட்டதான் நம்ம பேச போறோம்.
2: வணக்கம் மேம். சுசித்ரா.
1: சுசித்ரா மேம்,
2: நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் மேம்.
1: ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் தானே இல்ல ஏதாவது வீட்டுல
2: துணி தச்சு கொடுப்பேன்?
1: நீங்க வந்து இப்ப சூரியகாந்தி நகர் நார்த்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க?
2: 15 வருஷமா இருக்கு மேம். இல்லங்க மேம், இல்ல நான் வந்து சின்னமதி எட்டாவடி, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இங்க பாண்டிச்சேரி. ஆமாங்க.
1: இப்போ இந்த ஏரியா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குமா? 15 இயர்ஸா இருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க உங்க ஊர்ல இருந்ததுக்கும் இங்க சூரியகாந்தி நகர்ல இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அங்க நம்ம ஊர்ல இருந்தா நம்ம சின்ன பிள்ளைல விளையாடுவோம் வெளியில, இங்க வந்து இங்க விளையாடு நம்பி இல்லைன்னா இங்க ஒரு பார்க் இருக்கு ரெயின்போ நகர்ல, அந்த பார்க்ல நல்லா விளையாடலாம், விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு, பசங்க விளையாடலாம். ஆமாங்க மேம், என்ன எங்களுக்கு கிட்டன்றதால நாங்க போறோம். இங்க நிறைய இருக்கு, கோவில் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா நான் பார்க்குக்கு போய் பசங்க கூட்டிட்டு போய் விளையாடுவேன், நல்லா இருக்கும். ஆ சொல்றேங்க மேம், நிறைய விளையாடுற பொருள் நிறைய இருக்கு. பசங்க போனா இப்ப சாப்பிட இப்ப அர்ஜென்டா ஸ்கூல் விட்டு வர்றோம், பிள்ளைங்க நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா சாப்பிடறதுக்கு நிறைய ஹோட்டலுங்க, நல்ல நல்ல ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு.
1: இப்ப நீங்க இந்த ஊரை சுத்தி வந்து நிறைய கடைகள் எல்லாமே பார்த்த, நீங்களும் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்றீங்க, இங்க தொழில் வாய்ப்பு எல்லாம் எப்படி மேம் இருக்கு? இப்ப உங்களுக்கு வீட்டுல இருந்தே நீங்க பண்ணும் போது இதை எப்படி நீங்க வெளியில கொண்டு போறீங்க?
2: இல்லங்க மேம், நான் வீட்டுலயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தச்சு கொடுத்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பையங்க கட்ட பையங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா தச்சு கொடுத்துட்டு இருப்பேன். இங்க நிறைய இங்க வந்தா நல்லா பழைக்கலாம் இந்த இடத்துக்கு, இந்த லைன்ல நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு.
1: நீங்க வெளியூர் கல்யாணம் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படி வந்து?
2: எனக்கு ரொம்ப நிறைய பேர் நல்ல நல்ல உள்ளங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கூட பாண்டிச்சேரிக்கு வரோம் இங்க எப்படி இருப்பாங்கன்னு பயந்துச்சுங்க, அதை விட நல்லாவே இருக்காங்க, அழகாக நல்லா பழகுறாங்க. எனக்கு ரொம்ப அவங்க சொல்லிதான் இந்த பார்க்குக்கே நான் வந்தனே, என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்துதான் நான் வந்தனே. ரெண்டு டைம் கூட்டிட்டு வந்தாங்க, இப்ப நானே வந்து கிளம்பி வந்துடுறது. மனசு சரியில்லைன்னா வந்துடுவேன், வாக்கிங் போனோம்னா வந்துடுவேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னா இந்த இடத்துல வந்து உக்காந்துடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம், அந்த காத்து.
1: ஒரே
2: பரபரப்பா இருக்கு மேம், போகவே முடியாது. நம்ம அர்ஜென்டா எங்கன்னா போகணும்னாலுமே போக முடியாது பாருங்க, ரொம்ப டிராபிக்கா இருக்கும். ஒரு எதிர்ப்பு ஆனா நல்லாதான் இருக்கும், ரொம்ப இதா இருக்கும், பரபரப்பாவே இருக்கும். கோவில், ஸ்கூல், பார்க்கு, வேலைக்கு போறவங்க யாருமே இங்க அதிகமா வீட்டு இருக்க மாட்டாங்க. ஆமா, அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேல அதே பரபரப்பு அப்படியே ரொட்டீனா இருந்துட்டு இருக்கும்.

ஆமா, பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க? கோவில் இருக்கு, இங்க கற்பூர விநாயகர் கோவில் இருக்கு, அதுக்கப்புறம் பொண்ணு மாரியம்மன் கொஞ்ச தூரம் போனோடனே பொண்ணு மாரியம்மன் கோவில் இருக்கு, நிறைய கோவில் எல்லாம் இருக்குங்க, நிறைய சொல்லிட்டு போலாம். அதான உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியல. எனக்கு பிடிச்ச ஊர், என்ன ஊர் பிடிச்சதுக்கு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே நேர்களே, இப்ப வந்து சூரியகாந்தி நகர்ல இருக்கக்கூடிய கோவில்கள் பார்க் பத்தி எல்லாம் வந்து சுசி அவங்க பேரு சுசி அப்படின்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் நம்ம புதுவை நிகழ்ச்சியில சூரியகாந்தி நகர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை நேரம் 8:40 ஏழு நொடிகள் ஆயிடுச்சு. மக்களை இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நம்ம ஆர்ஜே சோனியா சூரியகாந்தி பேசிட்டு இருக்காங்க, பேசிடலாம்.
1: மக்களே, சூரியகாந்தி நகர் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டதான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு. இப்ப நம்ம பேச போறது யாருக்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியகாந்தி நகர் பகுதியில ரொம்ப வருஷமா பிரபலமா கடை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிட்டதான் பேச போறோம். அதுவும் வந்து அவங்க ஒரு பூக்கடை வச்சிருக்காங்க, சின்னதா தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அவங்க வச்சிருக்காங்களா. சோ அப்ப அவங்க எவ்வளவு வருஷமா இந்த சூரியகாந்தி நகர்ல இருப்பாங்க, அவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம்மா. பிரேமாமா?
1: ஆமா.
2: கடை வைக்கணும்னா பூ கடை, நாலு பேர் வந்து சாமிக்கு வாங்கி போட்டு அதுல ஒரு சந்தோஷம், எனக்கு அது மன நிகழ்ச்சி கிடைக்கும். அதனால கடையில கடை வைக்கணும்னு ஆசை.
1: ஒரே தனியாளாவே தான் பாத்துட்டு இருக்கீங்களா?
2: தனியாளா தான் பாத்திருக்கேன்.
1: மாற்றங்கள்
2: நல்லா விளையாடுவோம். அந்த நண்டு ஓடும், நத்தம் ஓடும், மழையில் தண்ணி ஓடும், அதெல்லாம் பிடிச்சி செய்வோம். இந்த மீன் எல்லாம் பிடிப்போம். ஆமா, அதெல்லாம் இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கட்டடம் ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்ப்பு சுத்து கிடையாது. பிள்ளைங்களுக்கு வந்து நோய் சரியா சொல்ல நிறைய வருது. கொஞ்சம் சேர்த்து ஆட விட முடியாது. ஏன்னா சாக்கடை தண்ணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது இல்ல? அப்ப அது மாதிரி கிடையாது. நேச்சரில் அது மழை தண்ணி மட்டும் தான் வரும், வாய்க்காலம் தான் வரும். இப்ப வந்து சாக்கடை தண்ணிக்கு எல்லாம் ஓட வசதி இல்லாதான் அதை வர்றதுனால இப்ப எல்லாம் கை வைக்க முடியாது.
1: இந்த ஏரியாவில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னது? உங்க கூக்கடை
2: கோயில் குளம் நிறைய இருக்குது, மக்கள் நல்ல மாற்றம் நிறைய இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்
1: அவ்வளவுதான்.
2: நிறைய பார்க் இருக்குமா? அதுல ஒரு சந்தோஷம் பார்க் இருக்கு. அன்பா
1: இருக்காங்க.
2: இந்த கடையை வியாபாரத்தை பொறுத்து க்ளோஸ் பண்ணுவோமா? ஜனவரி ஒரு 7:30 கூட ஆயிடும். ஆமா, இரவு 8 கூட ஆயிடும். மக்கள் வரணும், வெளியில போயிட்டு வருவாங்க, கோயில் போடுவாங்கல்ல, அது வேணா வச்சிருக்கோம். அப்படின்னாமா சொந்த ஊர்ல இருக்குது, போர் அடிக்குது. என்னமா சந்தோஷம் தான், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நிறைய சொல்லும். ஆமா, என்னை சுத்தி சொந்தக்காரர் இருக்காங்க, வெளியில இருக்கிறாங்க. இருக்குதுமா, ஆட்டோ வசதி, பஸ் வசதி எல்லாம் இருக்கு.
1: பகுதியில இருந்து நீங்க வெளியில போனோம்னா எங்கெல்லாம் போவீங்க?
2: பீச்சுக்கு போவோமா? ஆட்டோல போவோம், பஸ்ல போவோம். பாப்பா பசங்க வந்தாங்க, அவங்க கூட வண்டியில போவேன். யாருக்கு எந்த பசங்க வராங்க? வரீங்களா அத்தை? வரீங்களா மாமி? வரீங்களா அண்ணன்? வரீங்களான்னு போயிட்டு வாங்க. கூட
1: இந்த மாதிரி
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆசையாவும் இருக்குது. இன்னொரு தடவை பேசுன மாதிரி வந்து பேசி எடுக்கிறாங்க சோனியம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நிகழ்ச்சியமான ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு.
1: பாத்தீங்களா, நம்ம எஃப்எம் ரெயின்போ மூலமா நம்ம ஊர் மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அது இல்லாம அவங்க இந்த மாதிரி ரேடியோல பேசுறது, அவங்க ஊரோட சிறப்புகளை சொல்றது அவங்களுக்கு அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பல ஊர்களுக்கு போய் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். நம்ம நேயர்களுக்கும் சொல்லி

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை நேரம் 8:51 ஆயிடுச்சு. மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே சோனியா சன்ஃபிளவர் நகர் இருந்து சத்தமா பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவா என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: சன்ஃபிளவர் நகர் தான் திடீர்னு சன்ஃபிளவர் நகர் நம்ம ஆர்ஜே ஆனந்த் சொன்னே நானே கொஞ்சம் குழம்பிட்டேன். ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து சொல்லியிருக்காரு. ஓகே, எஸ் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூரியகாந்தி நகர் பகுதியில இருந்துதான் இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வந்து ஸ்வீட்டா பேசி இருந்தாங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரெயின்போ நகர் ஆகட்டும், கோவில்கள் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா இந்த பூக்கடை வைத்திருக்கக்கூடிய அம்மா பேசின பேசலாம் வந்து ரொம்ப இயல்பா அந்த காலத்து பேசின போல அழகா இருந்தது. சோ இதன் மூலமா சூரியகாந்தி பகுதியை பற்றி இன்னைக்கு நம்ம விஷயத்துல நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் மற்றொரு இடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் கிடைத்திருவது உங்கள் ஆர்ஜே சோனி.
3: சல்லடையில சலிச்சா ஒருத்த மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
4: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல புதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குறியாட்ட போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நராட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: அவ்வளவுதான், பார்த்துட்டுது விரட்ட ஆரம்பிச்சுது. கூட்டம் செதறி ஓடி போச்சு. அந்த சிங்கம் ஒரு வரி குதிரையை பிடிச்சிக்கிட்டது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வரி குதிரைகள்லாம் கொஞ்சம் கூட பயப்படாமல் வழக்கம் போல் மேய ஆரம்பிச்சுட்டுது. பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடல. மனிதனுக்கு 6 அறிவுங்கிறோம், விலங்குகளுக்கு 5 அறிவுங்கிறோம். இருந்தாலும் மிருகங்கள் கிட்டே இருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. முக்கியமாக 5 பாடங்கள் அதுகள் கிட்டே இருந்து கற்றுக்கணும். முதல் பாடம், விலங்குகளுக்கு பயம்ங்கிறது ரொம்ப குறைச்சல். மனிதன் தான் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறான். நடந்ததை நினச்சி பயப்படுவான், நடக்க போகிறத நினச்சி பயப்படுவான், இல்லாததை நினச்சி பயப்படுவான், மற்றவங்கள பார்த்து பயப்படுவான், மரணத்தை பார்த்து பயப்படுவான். ஆனால் விலங்குகள் அப்படி கிடையாது. தங்கள் உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற நிலைமையில தான் விலங்குகள் பயப்படும். ஆபத்து நீங்கி போச்சுன்னா அதுக்கப்புறம் கவலைப்படாமல் எப்போதும் போல் வாழ ஆரம்பிச்சிடும். இது நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். அடுத்தது, விலங்குகள் தோல்வியை கண்டு கவலைப்படுறதில்ல. மனிதர்களில் தவறவிட்ட பேருந்துக்காக கவலைப்படுறவங்க உண்டு. பரீட்சையில் தோல்வியாக கவலை, தேர்தலில் தோல்வியாக கவலை, ஒரு வாய்ப்பு நழுவி போட்டுதான் உடனே கவலை. ஒரு பூனை ஒரு எலியை துரத்திக்கிட்டு ஓடுது. எலி சாமர்த்தியமாக வலைக்குள்ளே புகுந்து தப்பிச்சுக்குது. உடனே அந்த பூனை நாம் தோற்று போயிட்டோமே அப்படின்னு ஒரு மூலையில் உட்காந்து அழறதில்லை. போகிறவங்க வர்றவங்க கிட்டையெல்லாம் சொல்லி புலம்புறதில்லை. மறுபடியும் வேட்டையாடி தனக்கு தேவையான எலியை அது பிடிச்சிக்கும். மூணாவது, விலங்குகள் குழந்தைகளை முறையாக வளர்க்குது. இது ஆச்சரியமான ஒரு செய்தி தான். விலங்குகள் அதுகளோட குட்டிகளுக்கு ஆரம்ப காலத்தில் அதுகளே உணவு கொண்டுகிட்டு வந்து கொடுக்குது. குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி வேட்டையாடுறது, எப்படி நீந்துறது, எப்படி ஓடுறது அப்படிங்கிற விவரம்லாம் சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் குட்டிகள்லாம் தானாக பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுகளை தனியாக விட்டுடும். அதுக்கப்புறம் குட்டிகளை திரும்பி கூட பார்க்குறதில்ல. குட்டிகளும் தனியாக போராடி வாழ்ந்து காட்டும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மகனையும் விடுறதில்ல, பேரனையும் விடுறதில்ல. கடைசி வரைக்கும் கூடவே இருந்துக்கிட்டு அப்படி செய் இப்படி செய்யு சொல்கிறது, உனக்கு அனுபவம் பத்தாது, பெரியவங்க சொல்கிறத கேளு, இப்படி ஏதாவது சொல்லிட்டு அடுத்த தலைமுறையோட சுயமான வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடுறது மனிதனோட இயல்பு. விலங்குகள் இப்படி இல்லை. நாலாவது, விலங்குகள் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதில்ல. நாளைக்கு நல்லபடியாக விடியணுமேங்கிற கவலை நமக்கு தான். எதிர்காலம் அடுத்த தலைமுறை இப்படி கற்பனை பண்ணி பயந்துக்கிட்டு அதுக்காக சேமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி படாத பாடுபடுறான். சிங்கம் பசி எடுத்ததுக்கு அப்புறம்தான் இறை தேடவே ஆரம்பிக்கும், அவ்வளவு தன்னம்பிக்கை. பறவைகள் மழைக்காலம் வந்துடுதுன்னா தேவைப்படுமேங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது உண்டு. எப்போவோ வரப்போகிற தேவையை கண்டு இப்போவே நடுங்கிறது கிடையாது. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பெரிய ஞானிகள்லாம் நமக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறாங்க. விலங்குகள் ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அஞ்சாவது விஷயம், விலங்குகள் அதுகளும் வாழும், அடுத்ததையும் வாழ விடும். இப்போ எலியும் பூனையும் சிங்கமும் மானும் எதிரிகள் தான். இருந்தாலும் தேவைக்கு மீறி பசிக்கு அதிகமாக எந்த விலங்குகளையும் கொல்றதில்லை. காடுகளில் எல்லா விலங்குகளும் வாழறதுக்கு இந்த சகிப்புத்தன்மை தான் காரணம். இப்படி இதெல்லாம் நாம் வந்து விலங்குகள் கிட்டே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இவ்வளவையும் கேட்டுவிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் நான் வந்து நாய்கிட்டே இருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா என்னன்னு கேட்டேன். அவன் தன்னுடைய காலில் போட்டிருந்த பெரிய கட்டை, அதாவது பேண்டேஜை காட்டி சொன்னான், இனிமே தனியாக ஒரு நாய் நின்றுக்கிட்டு இருந்தா விளையாட்டாக கூட அதை ஒரு கல்லால் அடிக்கக்கூடாதுங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா. அப்படின்னா இப்போ அடிச்சிருக்கிறான், அதோட பலன் இவனுக்கு இப்படி ஆகிருக்குது கட்டு போடுற அளவுக்கு. அதாவது விலங்குகள்கிட்டேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகம். இந்த உலகத்தில் விலங்குகளும் வாழணும், மனிதனும் வாழணும். அந்த சமநிலை இருக்கிற வரைக்கும் சௌகரியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான ஸ்கீட் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களான அனந்தஜித் சிங் நருகா, பவதேக் சிங் கில் மற்றும் மயராஜ் அகமத் கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வீரர்களின் கவனம் மற்றும் கூட்டு முயற்சிக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும், அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களையும் தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார்.

0: நேரம் 8:55. தொடர்வது
1: முகத்தில் பருவா சரியா சிறங்கம் சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு காடு, அந்த இடத்துல வரி குதிரைகள் கூட்டம் ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சமயம் பார்த்து பசியோட ஒரு சிங்கம் அந்த பக்கமாக வந்தது.

ஆசிய விளையாட்டுப் போட்டியின் சாப்ட் டென்னிஸ் பிரிவில் முதன்முறையாக வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு வரலாற்று சாதனை படைத்துள்ள ஜெய் மீனாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவரது வெற்றி இந்திய விளையாட்டுத் துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஐநா பொது சபை கூட்டத்தின் இடையே நெதர்லாந்து, பின்லாந்து மற்றும் ஸ்லோவேனியா நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, காலநிலை மாற்றம் மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மை குறித்தும் ஆலோசித்தார். ஸ்வச்தா ஹி சேவா 2026 இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி SDAP பள்ளியில் இன்று நீர் மேலாண்மை மற்றும் நீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்புடன் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தூய்மை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரி துத்திப்பட்டு CAP மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ஏ அணி 171 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதன் மூலம் 344 ரன்கள் எடுத்த இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 163 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. தெலுங்கானா, ஆந்திரா கடலோர பகுதிகள், ஒடிசா, மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 6 மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 2-3 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, கோவா, மகாராஷ்டிரா, ராயலசீமா மற்றும் மத்திய பிரதேச பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பெயர், உங்க ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை தெளிவா டைப் பண்ணி 7598510505 அப்படின நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ நிகழ்ச்சியில யாரு ஃபர்ஸ்ட் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடலை கேட்க போறீங்க, யாரோட பாடல் இடம் பெற போது அப்படின்னா பழனி கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், இவங்களோட விருப்ப பாடல் ஷாஜகான் படத்திலிருந்து.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில அடுத்ததா கும்பகோணம் ஜெயந்தி ரமேஷ், வாரியங்காவல் கதிரவன், இவங்களுடைய விருப்ப பாடல் தர்மதுரை படத்திலிருந்து.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா கோவை புதூர் சிவசுப்பிரமணியம் மற்றும் ஹிதேந்திரதாஸ் அசாம்ல இருந்து விருப்ப பாடல் என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா தூள் படத்துல இருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நிகழ்ச்சியில அடுத்ததா ஈரமான ரோஜாவை இந்த படத்துல இருந்து பாடல விருப்ப பாடலா தெரிவிச்சிருக்காங்க நிரஞ்சன் புதுச்சேரியில இருந்து.

நேர்லியிலும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: जिसमें से चार शूटिंग में आए हैं, एक वेट लिफ्टिंग में, एक वुशू में, सात ब्रॉन्ज मेडल्स आ चुके हैं जिसमें से तीन शूटिंग में है, एक मिक्स्ड मार्शल आर्ट में, एक सॉफ्ट टेनिस में है जो कल जयमीना लेके आए थे, विद हिस्ट्री बीइंग क्रिएटेड इन सॉफ्ट टेनिस बिकॉज ये पहला मेडल है इस तरह के स्पोर्ट के अंदर भारत का, एक बैडमिंटन में ब्रॉन्ज आया और आज एक रोइंग में भी ब्रॉन्ज आ गया। तो कुल मिलाकर 14 मेडल्स अभी तक, 14th पोजीशन पर है भारत। उम्मीद करते हैं कि भारत अपनी इस मेडल टेबल के अंदर पोजीशन को और ऊपर बनाएगा, यानी धीमे धीमे करके ऊपर क्लाइंब करेगा। फिलहाल वक्त हो चुका है आपसे विदा लेने का। मैं हूं साक्षी मांडवाल और मेरे साथ है शाबाब अहमद। हमें दीजिए इजाजत, जुड़ेंगे आपके साथ सुबह 10:30 बजे एक बार फिर से। थैंक यू।
1: एशियन गेम्स 2026 आईजी नगोया।
2: अभी आप एशियन
3: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அன்றில் செய்ய கேட்டீர்கள்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
6: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
5: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 9:37, 20 நொடிகள் ஆகுது. நேர்விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் மம்மட்டியான் படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க நாகை பாபு, சத்யா, சித்திரபிரியா, சஷ்டிகா.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நிகழ்ச்சியில அடுத்ததா தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமியோட விருப்ப பாடல் உயிரே உனக்காக படத்திலிருந்து.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பொங்கி வரும் காவேரி இந்த படத்துல இருந்து விருப்ப பாடல தெரிவிச்சிருக்காங்க. திட்டக்குடி கல்யாணி செல்வராசு, வில்லிவாக்கம் குபேந்திரன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், திருமிசை ராணி மணிவண்ணன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், நம்மனை ஐயப்பன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைய பேருக்கு வந்து பாடல் கொடுக்க முடியல. அவங்க யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமிநாதன், சித்ரா, ரெட்டை வாய்க்கால், விஜயநகர், திருச்சி, நாகப்பட்டினத்திலிருந்து சத்யா, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம், சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், சுகன்யா, பரத், சென்னை, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், ஆண்டிப்பட்டி ஆராதனா, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன், ராதா, பிரியா, தேனி மாவட்டம் சந்திரமோகன், மஞ்சக்குப்பம் கடலூர், செஞ்சி சிங்காவரம் கலைவாணி கனிஷ்மா, காரைக்கால் மேல உடுதுரை, சேப்பு விஜயராகவன், நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி, நாச்சியார்புரம் நாகவல்லி, ரமணி ராஜேஸ், மீனாட்சி, ரமணி சூர்யா, திவ்யாஸ்ரீ, கோவிந்தராஜன், சிதம்பரம், தமிழ்ச்செல்வி விழுப்புரம், ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர், தெருப்பிருப்பு மணிகண்டன், சோனாட்சி, சிவகுமார், கூத்தப்பாக்கம் கடலூர், ஜெயந்தி, மரக்காணம், சரஸ்வதி பத்மநாபன், மாதாவரம் பால்பண்ணை, சரஸ்வதி, மூலச்சத்திரம், குமார், இடுக்கி மாவட்டம் கேரளா, ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், பன்ருட்டி, ஓட்டிலிருந்து சுரேஷ், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன். இறைவா நிகழ்ச்சியோட நிறைவாக பாடல் கேட்க போறீங்க. பர்வின் திருவண்ணாமலை, உங்களுடைய விருப்ப பாடல் உதய கீதம் படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களே, இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் பேட்மிண்டன் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். வீரர்களின் மன உறுதியும் போராடும் குணமுமே இந்த பெருமை மிகு வெற்றிக்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர், சாதித்த அணியின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் இணையதளம் தொடங்கப்பட்ட 3 ஆண்டுகளில் 3 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களை இணைத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்பாகும். பங்களாதேஷில் இருந்து

இந்தியாவிற்குள் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ வெளிநாட்டு தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பீகார் மேற்கு வங்கம் எல்லைப் பகுதிகளில் நடத்தப்பட்ட இச்சோதனையில் சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஏனாம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 வரை இந்த மழை அளவு பதிவாகி உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பல குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் படகு துடுப்பு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம் சிங், சல்மான் கான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

வணக்கம் மக்களின் நேரம் 10:03 நாற்பத்தோடு ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சில விளையாட்டுகளை தான் விளையாடிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு விளையாட்டை கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னன்னா, ஒரு முக்கியமான தகவலை அடிப்படையாக கொண்டு ஒரு விளையாட்டை நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். அது என்ன தகவல் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பத்தி தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பத்தி சில அறியப்படாத தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் இன்னைக்கு நம்ம கேமை விளையாட போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியலனாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிற மக்களே, நம்ம அதே 2 2 2 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0
நிகழ்ச்சியுடைய முதல் கேள்விக்கு போயிடலாமா? இது உங்களுக்கான முதல் கேள்வி. இது ஒரு வடகிழக்கு மாநிலம், அதாவது ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். இது மூன்று நாடுகளோடு தனது சர்வதேச எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. இந்த மாநிலம் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு நதி இந்தியாவுக்குள்ள பாயுது. கேள்வி திரும்பவும், இது உங்களுக்காக. இது ஒரு வடகிழக்கு மாநிலம், இது மூன்று நாடுகளோடு தனது சர்வதேச எல்லையை கொண்டுள்ளது. இந்த மாநிலம் வழியாதான் ஒரு மிகப்பெரிய ஆறு, இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆறு இந்தியாவுக்குள்ள நுழையுது. இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு நம்பர் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லணுமா? ஓகே சொல்றேன். 2271770 மற்றும் 2271770 இருக்காம 0413 கூட முற்பட்டு கால் பண்ணுங்க மக்கள். இது உங்களுக்கான முதல் பாடல் பில்லா படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் பிரைன் போவின் கெட் செட் கோ. நேரம் 10:11 எட்டு மக்களே, நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி இதுதான் மக்களே. அதாவது இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய மாநிலங்கள் பத்தின சில விஷயங்களை தான் அடிப்படையாக கொண்டு நான் கேள்விகளை தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன் மக்களே. அதனால கடைசியாக கேட்ட கேள்வியை சொல்லிடுறேன். இது

0: ஒரு வடகிழக்கு மாநிலம். இது மூன்று நாடுகளோடு தனது சர்வதேச எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறது. இந்த மாநிலம் வழியாக ஒரு பெரிய ஒரு ஆறு இந்தியாவுக்குள்ள நுழையுது. இதற்கான விடை சொல்ல ஒரு நேயர் கால் கடுக்க நேற்றிலிருந்து காத்துட்டு இருக்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ராஜகோபால் பேசுறேன் சார்.
0: ராஜகோபால் சார்,
1: சொல்லுங்க சார்.
0: அவ்வாறியோ
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: ரொம்ப நல்லா இருக்கீங்க, சூப்பர் சார். அப்படியே இருங்க. சாப்பிட்டீங்களா? ஒரு பேச்சு கூட என்ன சாப்பிட்டீங்களா கேட்க மாட்டீங்களா? ராசா சொல்லுங்க சார்.
1: ஈபி ஆபீஸ் இருந்து.
0: ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, ரீடிங் எடுத்து வந்த ஆபீசர், அதுக்காக கொஞ்சம் வேற ஒண்ணும் வேற
0: பரவாயில்ல. அவர் போயிட்ட பிறகு என்ன சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அது வரைக்கும் சந்தோஷம்.
1: சாப்பிட்டீங்களா சார்? போயிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, ரிசிப்டும் கொடுத்துட்டாங்க.
0: ஓகே ஓகே, சாப்பிட்டுட்டே இருக்கேன். சரி, ஆன்சர் சொல்லிடுங்க. என்ன ஆன்சர்?
1: அருணாச்சல பிரதேசம், பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: எல்லாம் நீங்க குடுக்கற ட்ரைனிங்ல
0: கம்பெனி சூச்சமத்த வெளியே
1: அப்படியே ரிவ்யூ பண்ணி வெளியில வருது.
0: ஆஹா, கம்பெனி சூச்சமத்த வெளியே சொல்லாதீங்க. நான் குடுக்கற குழு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன், அதானே? அருணாச்சல பிரதேசம் தான் கரெக்டான விடை. ஓகேவா? அழைப்பிற்கு நன்றி சார். மக்களே, நிகழ்ச்சியில கடைசியா கேட்ட கேள்விக்கு சரியான விடை அருணாச்சல பிரதேசம் தான். அருணாச்சல பிரதேச மாநிலம் மூன்று நாடுகளோடு தனது சர்வதேச எல்லையை கொண்டிருக்கு சொல்லியிருந்தல. அது என்னென்ன நாடுன்னா பூட்டான், சீனா மற்றும் மியான்மர். அதே மாதிரி இன்னொரு க்ளூ கொடுத்தேன், இந்த மாநிலம் வழியாக ஒரு பெரிய ஆறு இந்தியாவுக்குள்ள நுழையுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆறு வேற எந்த ஆறு இல்லை, நம்ம பிரம்மபுத்திரா ஆறு தான். அது சைனால வந்து ஏர்லங் சாங்ஃபோன் சொல்லுவாங்க. மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ எங்கோ. இது ஒரு யூனியன் பிரதேசம், நல்லா நோட் பண்ணீங்க. இது ஒரு யூனியன் பிரதேசம். இது மூன்று நாடுகளோடு தனது சர்வதேச கடல் எல்லையை கொண்டுள்ளது. நல்லா நோட் பண்ணிங்க, சர்வதேச நிலை எல்லை கிடையாது, சர்வதேச கடல் எல்லையை கொண்டிருக்கு. இந்த யூனியன் பிரதேசம் சுற்றுலாவிற்கு பெயர் பெற்றது. திரும்பவும் கேள்வி சொல்றேன், இது ஒரு யூனியன் பிரதேசம். இது மூன்று நாடுகளோடு தனது சர்வதேச கடல் எல்லையை கொண்டிருக்கு. இந்த யூனியன் பிரதேசம் வந்து டூரிசம், அதாவது சுற்றுலாவுக்கு பெயர் போன ஒரு ஊர்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போவுக்கு நம்பர் திரும்ப சொல்லுமா? சொல்லிடுறேன், கேட்டுங்க. 2271760 மற்றும் 2271770. மறக்காம 0413 இந்த கோட் நம்பரை போட்டு கால் பண்ணுங்க மக்களே. உங்களுக்கான அடுத்த பாடல் ஒரு கல்,

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் பிரைன் மூவிங் கெட் செட் கோ. நேரம் 10:20 ஆயிட்டிருக்கு மக்களே. நிகழ்ச்சியில் கடைசியாக ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான கேள்வி தான் கேட்டிருந்தேன், அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் வரவங்க என்ன சொல்றாங்க பார்த்துடலாம். அந்த கேள்வி என்னன்னா, இது ஒரு யூனியன் பிரதேசம், இது 3 நாடுகளோடு தனது சர்வதேச கடல் எல்லையை கொண்டிருக்கு. இந்த ஒரு பகுதி வந்து சுற்றுலாவிற்கு மிகவும் புகழ்பெற்ற, அதாவது பெயர் பெற்ற ஒரு ஊர்னு சொல்லலாம். ஓகே, கேள்வி கேட்டுட்டோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய வாய்ப்பாளர் ஆன்சர் சொல்றாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள்.
0: நன்றிகள். வேற ஏதாவது இருக்குங்களா? அழைப்பது
1: எல்லாம் இருக்கு, பொங்கல் எல்லாம் இருக்கு.
0: ஓகே, அழைப்பது யார், எங்கிருந்து?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார்.
0: லதா மேடம், நீவு ஹெகிதீரா?
1: எனக்கு யூனியன் பிரதேசம் கேள்வியே வந்துட்டு
0: இல்ல இல்ல, நான் கேட்டது நீவு ஹெகிதீரா.
1: என்னது?
0: நீவு ஹெகிதீரா?
1: கன்னடாவில்
0: எல்லாம் ஒரே லைன் தானே, பாத்துலாம் விடுங்க.

0: சொல்லுங்க ஆன்சர் என்ன?
1: அந்தமானை கொஞ்சம் பாருங்கள்.
0: பாட்டாவே படிச்சிட்டீங்க போல இருக்கு.
1: ஆமாங்க சார். ஏன்னா வந்து அது போன தடவையும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம், இந்த தடவையும் அந்தமான் யூனியன் பிரதேசம்.
0: சரி, நான் சொன்னது ஒரு மூணு நாடுகளோட சர்வதேச கடல் எல்லையை கொண்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன். எந்த நாடுகள் தெரியுமா?
1: இந்த நாடு, தமிழ்நாடு ஒன்று வரும்.
0: தமிழ்நாடா? You are selected, madam. செவிடுங்க, பட் ஆன்சர் கரெக்ட் தான். அந்தமான் நிக்கோபார் தான் கரெக்டான விடை. ஓகேவா?
1: ஓகேங்க சார், சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறோம்.
0: கண்டிப்பா சொல்றேன் மேடம். அந்த மூணு நாடு, அந்த மூணு நாடு எதுன்னா மியான்மர், தாய்லாந்து, இந்தோனேஷியா. இந்த மூணு நாடுகளோட, ஆமா, இந்த மூணு நாடுகளோட தான் கடல் எல்லையை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து பகிர்ந்து கொள்றாங்க. ஓகேங்களா? உமாக்கலை நிகழ்ச்சியுடைய கடைசியாக கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் தான். இந்த தீவு கூட்டங்களை சுற்றி தான் வந்து மியான்மர், தாய்லாந்து, இந்தோனேஷியா அந்த கடல் பகுதிகள் அமைந்திருக்கிறதுனால இந்த நாடுகளோட தனது சர்வதேச எல்லையை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக. இதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். கேள்வி கேட்டுற மக்களே, இந்த மாநிலம் இரண்டு மாநிலங்களோடு தனது எல்லையை கொண்டிருக்கு. இந்த மாநிலம் 1961 இந்தியாவுடன் இணைந்தது. இந்த மாநிலம் சுற்றுலாவிற்கு உலக புகழ் பெற்றது. ஓகேங்களா? கேள்வி திரும்ப சொல்லிடுறேன். இந்த மாநிலம் இரண்டு மாநிலங்களோட தனது பார்டர்ஸ் ஷேர் பண்ணுது. இந்த மாநிலம் 1961 இந்திய நிலப்பரப்போட இணைந்தது. இந்த மாநிலம் சுற்றுலாவிற்கு உலக புகழ் பெற்றது. இன்னொரு க்ளூ கூட நான் கொடுத்துறேன், கண்டுபிடிச்சிருங்க. இந்த ஊரோட பேரை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு, பாடல்கள் வந்திருக்கு, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, கண்டுபிடிச்சிருந்தா உன்னை கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு ஏதோ பாடல் வந்துட்டு இருக்கு. கோலைகாரா.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வின் கெட் செட் கோ. நேரம் 10:37 ஆயிடுச்சு. மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்தியாவுடைய மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் கடைசி வரைக்கும் கேட்டிருந்த மக்களே, அது என்ன கேள்வினா, இந்த மாநிலம் 2 மாநிலங்களோடு தனது எல்லையை கொண்டிருக்கு. இந்த மாநிலம் 1961 இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. இந்த மாநிலம் சுற்றுலாவிற்கு புகழ் பெற்றது, உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு மாநிலம். இதற்கான விடை சொல்ல ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்திருக்கா, பேசல. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பது யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், ராஜபுரத்திலிருந்து பலராம் பேசுறேன் சார்.
0: பலராம் சார், பலமாக உண்டில்லா?
1: பலமா இருக்கிறேன் சார். பலமா இருக்கிறீங்க?
0: நானும் ரொம்ப பலமா இருக்கேன் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, திரும்ப கேட்க மாட்டீங்க. சாப்பிட்டீங்களோ? ஐயோ, கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க சார். சாப்பிட்டுட்டே இருக்கேன் சார். சரி சொல்லுங்க, என்ன விடை?
1: எவ்வளவு பேர் போறதுக்கு ஆசைப்படுவாங்க சார், அந்த ஊரு போய் பாக்கணும். பாக்கணும்.
0: நீங்க போயிருக்கீங்களா?
1: நான் உன்ன அந்த ஊரு போகவே இல்லை சார்.
0: பாத்துலாம் விடுங்க, எந்த ஊரு சொல்லிடுங்க.
1: பரவாயில்ல,
0: கண்டுபிடிச்சீங்க கோவா. மக்களே, நிகழ்ச்சியில கடைசியா கேட்ட கேள்விக்கு கோவா தான் சரியான விடை. இந்த கோவா மாநிலம் வந்து கர்நாடக மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம், இந்த 2 மாநிலங்களோட தனது எல்லையை கொண்டிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த கோவா மாநிலம் 1961 போர்த்துகீசியர்கள்

இருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. இந்த மாநிலம் உலக அளவுல சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலம் தெரியாவே சொல்லுங்க. உலக அளவுல புகழ்பெற்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னா கண்டிப்பா கோவா இருக்கும்ல. மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி இதுவும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டஃப்பான கேள்விதான். இந்த மாநிலம் இந்தியாவின் குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம். நோட் திஸ் பாயிண்ட், குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம். இந்த மாநிலம் மூன்று நாடுகளோடு தனது சர்வதேச எல்லையை கொண்டிருக்கு. இதன் மொத்த எழுத்து சார், அதாவது நான்கு எழுத்து தான் இந்த மாநிலத்தோட பேர்ல இருக்கு. கண்டுபிடிச்சிருப்பீங்க, திரும்ப சொல்லிடுறேன். இந்த மாநிலம் இந்தியாவின் குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாநிலம். இந்த மாநிலம் மூன்று நாடுகளோடு தனது சர்வதேச எல்லையை கொண்டிருக்கு. இதன் மொத்த எழுத்து நான்கு. ஓகே, இதற்கான விடை தெரிஞ்சவனை கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ, இது உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணி தொலைச்சேன்?

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நேரம் 10:45 ஆயிற்று. மக்களே, நிகழ்ச்சியில கடைசியாக கேட்ட கேள்வி என்ன? அதோ சொல்லிடுறேன். இந்த மாநிலம் இந்தியாவின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். இந்த மாநிலம் 3 நாடுகளோடு தனது சர்வதேச எல்லையை கொண்டிருக்கு. இதன் மொத்த எழுத்து 4. நிகழ்ச்சியில் கூட அடுத்த அழைப்பாளர் வேன் கேம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். 2 வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
1: பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன் சார்.
0: ஆனந்தி மேடம், பின்னாடி ஒரு குழந்தை வாய்ஸ் கேக்குது, என்ன மாதிரி? இது குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமா? அதுவும் கரெக்ட் மேடம். மகளே, ஆனந்தி மேடம் சொன்ன மாதிரி தான், இது 3 நாடுகளோடு தனது சர்வதேச எல்லையை கொண்ட ஒரு மாநிலம் சிக்கிம். அது பூட்டான், நேபாள், சீனா. இது வந்து இந்தியாவிலே குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம். ஓகேங்களா மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி உங்களுக்காக. இது ஒரு யூனியன் பிரதேசம். இதை லிட்டில் பிரான்ஸ் எனும் செல்லமாக அழைப்பார். இந்த யூனியன் பிரதேசம் வந்து 3 மாநிலங்களோடு தனது எல்லையை கொண்டிருக்கு. கேள்வி திரும்ப சொல்லிடுறேன். இது ஒரு யூனியன் பிரதேசம். இந்த யூனியன் பிரதேசம் வந்து லிட்டில் பிரான்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த யூனியன் பிரதேசம் வந்து 3 மாநிலங்களோடு தனது எல்லையை கொண்டிருக்கு. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் திரும்ப ஒரு தடவை சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கூத காத்து.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:15 நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 உதிரி பூக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். கேட்க தவறாதீர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் பிரைன் போவின் கெட் செட் கோ. நேரம் 10:54 20 நொடிகள் ஆயிற்றுக்கு. மக்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவா வந்து டோம் நிகழ்ச்சியில கடைசியா கேட்ட கேள்வி என்ன? இது ஒரு யூனியன் பிரதேசம், இதை லிட்டில் பிரான்ஸ் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. இந்த யூனியன் பிரதேசம் வந்து 3 மாநிலங்களோடு தனது எல்லையை கொண்டிருக்கு. நிகழ்ச்சி வரக்கூடிய அந்த அலட்சியாழ்பாளர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து
0: பாண்டிச்சேரிக்கு வச்சீங்க ராசா. எப்படி கண்டுபிடிச்சீங்க
1: புதுச்சேரி?
0: மக்களே, நிகழ்ச்சியில கடைசியா கேட்ட கேள்விக்கு ஆன்சர் புதுச்சேரி. அது எப்படி சொல்றேன்னா, புதுச்சேரி ஒரு லிட்டில் பிரான்ஸ் அப்படின்னு சொல்ல அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊர் வந்து 3 மாநிலங்களோடு தனது எல்லையை கொண்டிருக்காது. எந்தெந்த மாநிலம்னா, மாஹே பகுதி கேரளாவில் இருக்கு, ஏனாம் பகுதி ஆந்திராவில் இருக்கு, காரைக்கால் பகுதி தமிழ்நாட்டில் இருக்கு, புதுச்சேரி ஆல்வேஸ் பக்கத்தில் தமிழ்நாடு இருக்கு. ஸோ 3 மாநிலங்களோடு தனது எல்லையை கொண்டிருக்கு. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவேற்றத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி நிறைவேற்ற பாடல் கேட்கலாம் உங்களுக்காக. லாடம் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: பதினோரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். கிரேட்டர் நொய்டாவில் நேற்றிரவு ஸ்லீப்பர் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 9 பயணிகள் உயிரிழந்தனர். இவ்விபத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். சேவா சங்கல்ப் அபியான் இயக்கத்தின் ஒரு பகுதியாக வடநகரிலிருந்து வாரணாசி வரை பயணிக்கும் சேவை யாத்திரையின் பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகையில் சேவையே பரம தர்மம் என்ற கொள்கையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார். யாத்திரையின் போது மரக்கன்றுகள் நட்டது மற்றும் தூய்மை பணி மேற்கொண்டது குறித்து யாத்ரீகர்கள் பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பிராந்திய ஊரக வங்கிகள் செயல்படும் என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் வேலை நிறுத்தம் உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அமைச்சகம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. காரைக்காலில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோட்டுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு மொத்தம் 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கினார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஏனாம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று காலை 8:30 வரை இந்த மழை அளவு பதிவாகி உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பல குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. சமர்கண்டில் நடைபெற்று வரும் ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 7வது சுற்றில் உலக சாம்பியன் டி குகேஷ் மற்றும் ஆர் பிரக்ஞானந்தா ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய ஆடவர் அணி இங்கிலாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நிகழ்ச்சியில துவக்கமா உங்களுக்காக மூவி இந்த படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களை மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
1: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க மன்னா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா மன்னா, ஆமா.
6: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியில எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சுஜாதா பாடிய பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இது FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.
3: நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று மதியம் 2:15 நமது FM ரெயின்போ புதுவை 102.8 உதிராத பூக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
1: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வாலி வரிகள்ல ஹரிஹரன் அமிர்தா பாடிய பாடல் மறுமலர்ச்சி படத்திலிருந்து கேட்டுட்டு வாங்க.

வெல்கம் பேக். டைம் கரெக்டா 11:36 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்டி மேஜிக் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக நிலாவை வா படத்திலிருந்து ஹரிஹரன் கே சித்ரா இணைந்து பாடிய பாடல்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: நேயர்களே, இன்று மதியம் 2:15 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உதிராத பூக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். கேட்க தவறாதீர்கள். தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: மன்னா, மன்னா,
4: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
3: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
4: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
3: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
4: என்ன வழி?
3: இத கேளுங்க மன்னா.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:00 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
6: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
3: ஆமா மன்னா, ஆமா.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
5: தொழில் முனைவோர்கள்,
2: நாடக கலைஞர்கள்,
5: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
5: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:00
5: ஹாய் ஸ்நேகிதியே.
2: ஹாய் ஸ்நேகிதியே.
7: கல்யாணத்துல கவனிச்சியா,
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சி தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா இணைந்து பாடிய பாடல் பூவேலி படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.
10: ஒரு

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 60 கிலோ சண்டா பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரோஷிபினாவின் தொடர்ச்சியான 3வது ஆசிய விளையாட்டுப் பதக்கம் இந்தியா உஷுவிற்கு ஒரு வரலாற்று மைல்கல் என்று குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுசபை கூட்டத்திற்கு இடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினார்கள். வளைகுடா மற்றும் உக்ரைன் நிலவரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுசபை கூட்டத்தின் இடையே 1SED என்ற சிக்கல் செல் நோய்க்கான சர்வதேச கூட்டமைப்பின் தொடக்க நிகழ்வை இந்தியா இணைந்து நடத்தியது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலர் புண்ணிய சலீலா, 2047க்குள் இந்நோயை ஒழிக்கும் நோக்கில் தேசிய சிக்கல் செல் அனிமியா ஒழிப்பு இயக்கம் செயல்பட்டு வருவதாகவும் அனைவருக்கும் உரிய நேரத்தில் தடையற்ற சிகிச்சை கிடைப்பதை இந்தியா உறுதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். உலக கடல்சார் தினத்தை முன்னிட்டு இந்தியாவின் கடல்சார் துறை தேசிய வளர்ச்சிக்கு வலிமை மிக்க தூணாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு நவீனமயமாக்கல் மற்றும் கடல்சார் தொழிலாளர்களுக்கான முன்னுரிமை கொள்கைகளே இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல்நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொராஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. 1 மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்கள் இடையே வினாடி வினா ஓவிய போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன. தெலுங்கானா, ஆந்திரா கடலோர பகுதிகளில், ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 6 மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 2-3 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, கோவா, மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

வணக்கம் மக்களே, நேரம் 12:03:43 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, வரலாற்றில் இருந்து சில ஒவ்வொரு நாளும் வரலாற்றில் இடம்பெற்ற சில முக்கியமான தகவல்கள் தான் செஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நான் கொண்டு வந்திருக்கேன். சோ தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:15 நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 உதிராத பூக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் வரலாற்றில். இன்று நேரம் 12:35 ஆயிற்று. மக்களே, இன்றைய நிகழ்ச்சியுடைய முதல் தகவல் இது உங்களுக்காக. வேர்ல்ட் மேரிடைம் டே, அதாவது உலக கடல்சார் தினம் இன்று அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து உலக கடல்சார் தினமானது அனுசரிக்கப்படுது. கப்பல் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, அப்புறம் கடல் சூழலின் முக்கியத்துவம் குறித்து கவனம் செலுத்துவதற்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. இந்த தினமானது உலகின் பொருளாதாரத்திற்கு, இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக கப்பல் போக்குவரத்திற்கு, சர்வதேச கடல்சார் தொழில்துறையின் பங்களிப்பை அங்கீகரிக்குது. சர்வதேச கடல்சார் அமைப்பு ஒப்பந்தத்தின் 20வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் தான் இது 1978 முதன்முறையாக அனுசரிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான உலக கடல்சார் தினத்தின் கருப்பொருள், அதாவது தீம் என்னன்னா, ஃப்ரம் பாலிசி டு பிராக்டிஸ், பவரிங் மேரிடைம் எக்ஸலன்ஸ், அதாவது கொள்கையிலிருந்து நடைமுறைக்கு கடல்சார் சிறப்பை மேம்படுத்துதல். ஓகே மக்களே, இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. புதிய

0: பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் வரலாற்றில். இன்று நேரம் 12:18 மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு முக்கிய தகவல் என்னன்னா, மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரகத்திலன் சுற்றுப்பாதையில் நுழைந்த வரலாற்று சிறப்புமிக்க தினம் இன்று. இந்தியாவுடைய மங்கள்யான் விண்கலம் 2013 நவம்பர் 5 விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. இந்த விண்கலம் செப்டம்பர் 24, 2014 அன்று தனது முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில வெற்றிகரமாக நுழைந்து சரித்திரம் படைச்சிச்சு. தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில நுழைந்த உலகின் முதல் நாடு நம்ம இந்தியா தான். செவ்வாய் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் ஆசிய நாட்டின் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெருமையும் இஸ்ரோவுக்கு கிடைச்சது. மற்ற உலக நாடுகளின் விண்வெளி திட்டங்களை விட மிக குறைந்த செலவில் இஸ்ரோ இந்த பணியை வெற்றிகரமாக முடிச்சது. மங்கள்யான் PSLV C-25 ராக்கெட் மூலமா விண்ணில் ஏவப்பட்டது. மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சொல்றது கிளங்க ஃபம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: இது FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத்தின் வத்நகரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வாரணாசி வரை மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் பேரணியாக செல்பவர்களுடன் காணொலி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். பிஜேபி அரசின் முக்கிய கொள்கையாக சேவை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் பிறருக்கு சேவை புரிவதோடு சமுதாயத்திற்காக சேவையாற்றுபவர்களை வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களின் நல்லாசியே தமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடல்சார் துறை தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்களுக்கு சேவை செய்வதில் இளையோர் முன்னணியில் இருப்பதையே இது உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே இளையோர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்றும் G4 அமைப்பு நாடுகள் கூறியுள்ளன. சர்வதேச அளவில் அமைதியை பராமரிப்பதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை ஐநா பாதுகாப்பு குழு மேற்கொள்ளவில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தில்லியிலிருந்து பீகாரின் மகோபா சென்று கொண்டிருந்த பேருந்து கிரேட்டர் நொய்டா அருகே யமுனா விரைவுச் சாலையில் சென்று கொண்டிருந்த போது தீ விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது மாநில அரசின் 2.5 ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். பிகானரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்கு ராஜஸ்தான் அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற

0: நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம்.
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் கடந்த 2019 தொடங்கப்பட்டது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நோக்கோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இமாச்சல பிரதேசத்தில் மட்டும் இதுவரை 17,09,000 மேற்பட்ட ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இமாச்சல பிரதேச மக்கள் தெரிவித்தனர். சிம்லாவின் பதே கிராம பஞ்சாயத்து சேர்ந்த மம்தா இந்த திட்டத்தின் மூலம் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்வது தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அஜய் சர்மா இந்த திட்டம் மூலம் தங்களது கிராமம் பெரிய அளவில் பயனடைந்துள்ளதாக கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 258 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது இந்த திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: ஜார்க்கண்டில் நேரிட்ட சாலை விபத்தில் அம்மாநில அமைச்சரின் மகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்ஷெட்பூர் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே சண்டை நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். இது தொடர்பாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தலைவர்களுடன் பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் அமெரிக்கா மேற்கொள்ளும் நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்றும் தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்கு உதவிடும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கூறினார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் இரு மாநிலங்களிலும் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோல் மேற்குவங்கம், ஜார்க்கண்ட், தெலங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சிக்கிம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவுகளில் அனஹத் சிங் மற்றும் தன்வி கண்ணாவும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீஜா அக்குலா, சிண்ட்ரலா தாஸ் இணையும், யசஸ்வினி கோர்படே, தியா சிண்டாலே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஷா, மானவ் தக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஆடவர் கபடி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 37-21 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்புக்கு 96 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ஏ அணி 171 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி 334 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. உலக சாலை சைக்கிள் சாம்பியன் போட்டி 2032 புனேயில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் அமைப்பின் உச்சிமாநாட்டில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: மேஜை மீதிருந்த கோப்பையை எடுத்து அதை அலம்பிவிட்டு அதில் பாலை ஊற்றினான். பிறகு தாய் கூறிக்கொண்டிருக்கும் கதையை அவன் காதில் வாங்கிக் கொண்டே அந்த பால் கோப்பையை சோஃபியாவிடம் நீட்டினான். சத்தமே செய்துவிடாதபடி சாமான்களை புடங்குவதில் அவன் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்தான். தாய் அந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்த பின்னர் ஒரு மௌன அமைதி நிலவியது. அந்த சமயத்தில் யாரும் யாரையுமே பார்க்கவில்லை. இக்நாத் மேஜையின் முன்னிருந்தவாறே மேஜை பலகை மீது நகத்தால் கீழே கீறிக்கொண்டிருந்தான். எப்பம் ரிப்பனுக்கு பின்னால் வந்து அவனது தோளின் மீது தன் முழங்கையை ஊன்றியவாறு நின்றான். யாகல் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து தனது கைகளை கட்டிக்கொண்டு தலையை தொங்க விட்டுவாறிருந்தான். சோஃபியா அந்த முஜுக்குகளை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள். என்று மெதுவாகவும் உவகையற்றும் முணங்கினான் ரிப்பன். அப்படியா? அவர்கள் பகிரங்கமாகவே கிளம்பிவிட்டார்களா? நாமும் அந்த மாதிரி ஒரு அணிவகுப்பை நடத்த முனைந்தால் என்று ஒரு கசந்த புன்னகையோடு பேசினான் எப்பம். அப்படி செய்தால் முஜுக்குகளே நம்மை அடித்துக் கொன்று தள்ளிவிடுவார்கள். ஆமாம், நிச்சயம் அவர்கள் கொன்று தள்ளிவிடுவார்கள் என்று தலையை அசைத்து ஆமோதித்தான் இக்நாத். நானும் தொழிற்சாலை வேலைக்கே போகப் போகிறேன். இங்கே இருப்பதை விட அங்கு நன்றாயிருக்கும். பாவல் மீது கோர்ட்டில் விசாரணை நடக்கும் என்றா சொல்கிறாய் என்று கேட்டான் ரிப்பன். அப்படியானால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டாயா? கடுங்காவல், இல்லாவிட்டால் சைபீரியாவுக்கு நிரந்தரமாக நாடு கடத்தப்படுதல் என்று அமைதியுடன் கூறினாள் அவள். அந்த மூன்று இளைஞர்களும் ஒரே சமயத்தில் அவள் பக்கம் திரும்பினார்கள். ரிப்பன் மட்டும் தலையை தாழ்த்தி கொண்டு கேட்டான். அவன் அதை செய்தபோது இந்த மாதிரி தனக்கு ஏதாவது நேரும் என்று தெரிந்துதான் செய்தானா? ஆமாம், தெரிந்தேதான் செய்தான் என்று உரத்த குரலில் சொன்னாள் சோஃபியா. எல்லோரும் ஒரே சிந்தனையால் உறைந்து விட்ட மாதிரி அப்படி அசைவற்று பேச்சற்று மூச்சற்று இருந்தார்கள். என்று முனகிவிட்டு மெதுவாகவும் வருத்தத்தோடும் பேசினான் ரிப்பன். அவனுக்கு தெரியும் என்றுதான் நானும் நினைத்தேன். முன் யோசனை உள்ள மனிதன் கண்ணை மூடிக்கொண்டு திடுத்திடுப்பென்று இருட்டில் குதிக்க மாட்டான். பையன்களா, கேட்கிறீர்களா? அவர்கள் தன்னை துப்பாக்கி சனியன்களால் தாக்கக்கூடும் அல்லது சைபீரியாவுக்கு நாடு கடத்தக்கூடும் என்று தெரிந்திருந்தும் அவன் தன் செய்கையை நிறுத்தவில்லை. அவனது பாதையில் தாயே குறிக்க விழுந்து தடை செய்திருந்தாலும் அவன் இவளையும் மீறி தாண்டி சென்றிருப்பான். இல்லையா நிலவனா? ஆமாம், அவன் செய்வான் என்று சொல்லிக்கொண்டு நடுங்கினாள் தாய். அவள் பெருமூச்செறிஞ்சவாறு சுற்றுமுற்றும் பார்த்தாள். சோஃபியா அவள் கையை அமைதியாக தட்டி கொடுத்து கொண்டே நெற்றியை சுருக்கி விழித்து ரிப்பினையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். இவன் ஒரு உண்மையான மனிதன் என்று அமைதியாக கூறிக்கொண்டே தனது கரிய கண்களால் அங்குள்ளவர்களை பார்த்தான் ரிப்பன். மீண்டும் அந்த ஆறு பேரும்

0: தோரணங்களைப் போல் காற்றில் தொங்கி ஊசலாடின. எங்கோ ஒரு அண்டங்காக்கை கத்தியது தாயின் மனநிலை. மே தினத்தின் நினைவாலும் பாவல் அந்திரே இருவரையும் காணாத ஏக்கத்தாலும் குழம்பி தடுமாறியது. அந்த காட்டின் நடுவிலே காலி தார் எண்ணெய் பீப்பாய்கள் உருண்டு சிதறி கிடந்தன. தரையை கீறி கிளப்பின மரவேர்கள் எங்கு பார்த்தாலும் துருத்தி நின்று கொண்டிருந்தன. அந்த காட்டின் எல்லையில் ஓக் மரங்களும் பீச் மரங்களும் மண்டி பெருகி அசைவற்று கரிய நிழல்களை தரை மீது பரப்பிக் கொண்டிருந்தன. திடீரென்று யாகவ் அந்த மரத்தடியிலிருந்து விலகி வேறொரு பக்கமாக சென்றான். அப்படியானால் பட்டாளத்தில் சேர்ந்தால் இந்த மாதிரி ஆட்களை எதிர்ப்பதற்காகத்தான் என்னையும் எப்பினையும் அனுப்புவார்களோ என்று உரத்து தன் தலையை பெண்ணுக்கு வாங்கி நிமிர்ந்தவாறே கேட்டான் யாகவ். வேறு யார் மீது உங்களை ஏவி விடுவார்கள் என்று நினைத்தாய் என்றான் ரிப்பன். அவர்கள் நமது கைகளைக் கொண்டே நம்மை நெரித்துக் கொள்வார்கள். அதுதான் அவர்களுடைய தந்திரம். எப்படியானாலும் நான் பட்டாளத்தில் சேரத்தான் போகிறேன் என்று உறுதியோடு சொன்னான் எப்பம். உன்னை யாராவது தடுக்கிறார்களா என்று சத்தமிட்டான் இக்னாத். நீ பாட்டுக்கு போ. ஆனால் நீ ஒருவேளை என்னையே சுட நேர்ந்தால் தயவுசெய்து என் தலைக்கு குறிப்பார். வீணாக வேறிடத்தில் சுட்டு என்னை முடமாக்கி விடாதே. சுட்டால் ஒரேடியாய் கொன்று தீர்த்துவிடு சிரிப்புடன் சொன்னான் இக்னாத். நீ சொல்வது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று வெடுக்கென்று பதில் சொன்னான் எப்பன். ஒரு நிமிஷம் பொறுங்கள் பையன்களா என்று தன் கையை உயர்த்தி கொண்டே சொன்னான் ரிப்பன். இதோ இந்த அம்மாளுடைய மகன்தான் இப்போது மடியப் போகிறான் என்று தாயை சுட்டிக்காட்டினான். நீ அதையெல்லாம் ஏன் சொல்கிறாய் என்று வேதனையோடு கூறினாள் தாய். சொல்லத்தான் வேண்டும் என்று கரகரத்து கூறினான் ரிப்பன். உன்னுடைய தலைமயிர் ஒற்றுமற்ற காரணத்துக்காக நரை தட்டக்கூடாது. உன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி கொடுமையை இழப்பதன் மூலம் அவர்கள் அவனை கொன்று தீர்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? சரி, ஏதாவது புத்தகங்கள் பிரசுரங்கள் கொண்டு வந்தாயா? சொல் நிலவனா. தாய் அவனை லேசாக பார்த்தாள். ஆம் என்று ஒரு கணம் கழித்து சொன்னாள். பார்த்தாயா என்று மேஜை மீது தன் முஷ்டியை குத்திக் கொண்டே சொன்னான் ரிப்பன். உன்னை பார்த்தவுடனேயே நான் தெரிந்து கொண்டேன். வேறு எதற்காக நீ இங்கு வரப்போகிறாய்? எப்படி? அவர்கள் பிள்ளையைத்தான் பறித்துக் கொண்டு சென்றார்கள். ஆனால் இன்று அதே ஸ்தானத்தில் தாயே வந்து நின்று விட்டாள். அவன் தன் முஷ்டியை ஆட்டியவாறே ஏக வசனத்தில் திட்டினான். அவனது கூச்சலினால் பயந்து போன தாய் அவன் முகத்தை பார்த்தாள். அவன் முகமே மாறி போய்விட்டதாக அவளுக்கு தோன்றியது. அது மெலிந்து போயிருந்தது. தாடி ஒழுங்கற்று குலைந்து போயிருந்தது. அந்த தாடிக்கு கீழாக அவனது கண்ணை எலும்புகள் துருத்திக் கொண்டு நிற்பது கூட தெரிந்தன. அவனது வெளியேறிய நீல கண்களில் அவன் ஏதோ ரொம்ப நேரமாய் தூங்காது விழித்திருந்தவன் மாதிரி மெல்லிய இரத்த ரேகைகள் ஓடி பறந்திருந்தன. அவனது மூக்கு உள்ளடங்கி கொக்கிப்போல் வளைந்து ஒரு மாமிச பட்சினி பறவையின் அலகை போல் இருந்தது. தனது பழைய சிவப்பு நிறத்தை இழந்து கரிபடிந்து போன அவனது திறந்த சட்டை காலர் அவனது தோள்பட்டை எலும்புகளையும் மார்வில் மண்டி வளர்ந்திருந்த தடித்த கருமயிர் சொல்களையும் திறந்து காட்டிக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் அவனது தோற்றத்தில் என்னவோ ஒரு சவக்களை படிந்திருப்பது போல் தோன்றியது. அங்கு நாட்டப்பட்டிருந்த குடிசை கால்களின் மரப்பட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உரித்துக் கொண்டு நின்றான். எஃப்எம் அந்த மேஜை அருகே செல்வதும் வருவதுமாக தாய்க்கு பின்னால் மெதுவாக உலாவினான். ரிப்பன் மேலும் பேசத் தொடங்கினான். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இந்த ஜில்லா அதிகாரி என்னை கூப்பிட்டு அனுப்பி, டேய் அயோக்கிய பயலே, மதகுருவிடம் என்ன சொன்னாய் என்று கேட்டார். நீங்கள் என்னை எப்படி அயோக்கிய பயலே என்று கூப்பிடலாம்? நான் என் நெற்றி வேர்வையை சிந்தி உழைத்து பிழைக்கிறேன். நான் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்வதில்லை என்று சொன்னேன். நான் உடனே அவர் என்னை நோக்கி கர்ஜித்து பாய்ந்தார், என் தாடையில் அறைந்தார், என்னை 3 நாட்களுக்கு சிறையில் போட்டு வைத்தார். சாரிதான், நீங்கள் ஜனங்களிடம் இப்படித்தான் பேசுவீர்கள் போலிருக்கிறதே என்று நினைத்து கொண்டேன் நான். நாங்கள் இதை மறந்து விடுவோம் என்று எதிர்பாராதே கிழட்டு ஜென்மமே. நான் இல்லாவிட்டால், வேறொருவன் உன்னிடம் இல்லாவிட்டால், உன் குழந்தைகளிடம் இந்த அவமானத்திற்காக வஞ்சம் தீர்த்துக் கொள்வோம். அது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: கிருமாம்பாக்கம் புதுச்சேரி.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:15 நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 உதிராத பூக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பாகும். இந்தியாவின் மொபைல் போன் தேவையில் சுமார் 99.2% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் திரு கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவில் ஆண்டுதோறும் 32 முதல் 33 கோடி மொபைல் போன்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் உலகின் 5 முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவில் சாதனங்களை தயாரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். காசநோயை மேம்பட்ட மரபணு அடிப்படையில் கண்டறிதல் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஜிப்மரில் இன்று தொடக்கி வைத்தார். டாக்டர் APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தியாகி பா முத்துக்குமாரப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 2032ஆம் ஆண்டிற்கான உலக சாலை மிதிவண்டி சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்த இந்தியாவின் புனே நகரம் தேர்வாகியுள்ளது. மான்ட்ரீலில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் இந்த அறிவிப்பு வெளியானது. இப்போட்டி இந்தியாவில் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கபடி பிரிவில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி சீன அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. லீக் சுற்றில் தான் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளதுடன் இந்தியாவின் புனே நகரம் தேர்வாகியுள்ளது. மான்ட்ரீலில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் இந்த அறிவிப்பு வெளியானது. இப்போட்டி இந்தியாவில் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கபடி பிரிவில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி சீன அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. லீக் சுற்றில் தான் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளதுடன்

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் சிநேகிதர்கள், சுயங்களை வரவேற்பதே கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல 40-க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்த நடிகை. ஹீரோயினாக மட்டுமில்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. 1999 திரையுலகில் அறிமுகமானவர் யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன்னை தேடி திரைப்படம் மூலம் தமிழ் திரைத்துறையில் அறிமுகமான நடிகை மாளவிகா அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதே ஷோவுடைய ஸ்டார்.

0: நடிகை மாளவிகா அவர்கள் 1979 ஜூலை மாதம் 19 கர்நாடகாவில பிறந்தாங்க. படிக்கும் சமயத்துல நடிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. ஏனோ முதலில் நடிப்பதற்கு இவர் தேர்வாகிய படம் வெளிவராத சூழல் ஏற்பட அதற்கு பிறகு இவர் பெற்ற வாய்ப்பு தான். தமிழ் திரையுலகில் 1999 வெளியான உன்னை தேடி திரைப்படம். இந்த படத்துடைய இயக்குனரான சுந்தர் சி அவர்கள் தான் ஸ்வேதா என்கின்ற இயற்பெயரை கொண்ட இவருக்கு மாளவிகா என்ற பெயர் சூட்டினார். உனை தேடி திரைப்படத்துடைய கதாநாயகியின் கதாபாத்திரத்துடைய பெயர் தான் மாளவிகா. இதனாலேயே இந்த பெயரை இவருக்கு சூட்டியதாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க இயக்குனர் சுந்தர் சி அவர்கள். நடிகை மாளவிகா அவர்கள் மாடலிங் துறையிலும் தடம் பதிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்காக உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து நாயகனும் நாயகியும் உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: என்ன பாக்குறீங்க?
2: அது நீங்க வாசிக்கிறது
1: ஏ நல்லா இல்லையா?
2: நல்லா இருக்கு, ஆனா கூட வேற ஏதோ சொல்ல துடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க?
1: நீங்க சொல்றது கரெக்ட். அது என்ன சொல்ல வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா?
2: ஆமா.
1: அது வேணாங்க, விடுங்க.
2: பிளீஸ் சொல்லுங்க.
0: நம் கண்முன் எத்தனை நிறங்கள் இருந்தாலும் ஏனோ ஒவ்வொருவருக்கும் பிடிக்கும் நிறம் அவருடைய எண்ணங்களை பொறுத்து மாறுபடும். இந்த மங்கைக்கும் அப்படித்தான். என்ன நிறம் பிடித்தது, ஏன் பிடித்தது, காரணம் என்ன, பதில் பாடலில் உள்ளது. உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பாடல் வருது வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:15 நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 உதிராத பூக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார்
2: அவர்கள். நீங்கள்
3: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. உன்னை தேடி, ஆனந்த பூங்காற்றே, ரோஜாவனம், பூப்பறிக்க வருகிறோம், வெற்றி கொடி கட்டு, லவ்லி, சீனு, பேரழகன், வசூல்ராஜா MBBS, ஐயா, சந்திரமுகி, சித்திரம் பேசுதடி, திருட்டு பயலே, வியாபாரி, திருமகன், சபரி, மாய கண்ணாடி, நான் அவன் இல்லை, குருவி முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியே

வகையான படங்கள் ஆகும். நடிகை மாளவிகா அவர்கள் ஹீரோயினாக மட்டுமில்லாமல் சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. சில படங்கள்ல பாடல் காட்சிக்கு மட்டுமே தோன்றி நடித்துள்ளார். முதல் படத்துல அறிமுகமாகும் பொழுது நடனம் ஆட தடுமாறியதாகவும் பின்னர் கற்றுக்கொண்டதாகவும் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க நடிகை மாளவிகா அவர்கள். அது என்னவோ அனைத்திற்கும் காரணம் அவர்கள்தான் என்று தெரிந்த பின்பும் சந்தேகத்தை மட்டும் எழுப்பாமல் இருக்கவே முடியாது இந்த காதலர்களுக்கு. ஒருவரை ஒருவர் அறிந்த பிறகும் ஒன்றும் அறியாதது போல் பேசுவதற்கு என்ன காரணம்? அனைத்தும் காதல் தானே.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. உன்னை தேடி திரைப்படத்துல நாயகன் மேல் மோதல் கொண்டு பின்பு காதல் கொள்ளும் மங்கையாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க மாளவிகா அவர்கள். இந்த படத்துல வரும் நீதானா மாளவிகா பாடல்கள் பலருடைய நெஞ்சம் கவர்ந்தவை. ரோஜாவனம் திரைப்படத்துல சிந்து என்கின்ற கதாபாத்திரத்துல கல்லூரி மாணவியாக நடிச்சிருப்பாங்க. நாயகன் மேல் காதல் கொள்ளும் பெண்ணாக தோன்றியிருப்பாங்க இந்த படத்துல. ரோஜாவனம் திரைப்படத்துல வரும் என்ன இது பாடல் பலருடைய ஃபேவரட் பாடல்ல அடங்கும். ஆனந்த பூங்கற்றை திரைப்படத்துல திவ்யா என்கின்ற கதாபாத்திரத்துல நாயகன் மேல் அன்பு கொண்டு பின்பு தன்னை நேசிப்பவனையே கரம் பிடிக்க முற்படும் பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவர் பேசும் கிளைமேக்ஸ் சீனை நம்மளால மறக்கவே முடியாது. அந்த சீன் தான் இப்ப உங்களுக்காக வருது ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்துல இருந்து.
5: நான் உங்க மேல வச்சிருந்த காதலுக்காக நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா மனசாட்சியே இல்லாம மீனாட்சியை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதா காதலோ கல்யாணமோ ஆளுக்கு ஒருத்தர் விரும்புறது இல்ல. சப்போஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா நீங்க மீனாட்சிய மறந்துடுவீங்களா? முடியுமா? முடியாதுல்ல. அப்படிப்பட்ட உன்னை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? கிடைக்காத ஒருத்தருக்காக 4 வருஷம் மனசு நினைச்சு வாழறதுக்கு நான் ஒண்ணு ஜீவா கிடையாது. நான் ஒரு சராசரி பொண்ணு. ரஞ்சித் இங்க வாங்க. இவர் என்னோட மாமா. என்னால இவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாருன்னு தெரியுமா? என் மேல இன்னொருத்தர் நிழல் பட்டா கூட அவரால் தாங்கிக்க முடியாது. இப்ப நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
4: நெஞ்சுக்குள் புதிதாக நேசம் தோன்றிவிட்டாலே நிலைகள் எப்பொழுதும் மாறிவிடும். இதில் யாரும் விதிவிலக்கல்ல. மங்கையின் மனதில் தோன்றிய தடுமாற்றம் உங்களுக்கு பாடலாக வருகின்றது ரோஜாவனம் திரைப்படத்திலிருந்து.

0: மேகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கிருமம்பாக்கம் பாண்டிச்சேரி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக ஹாய் ஸ்னேக் நிகழ்ச்சியில நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இயக்குனர் சேரன் அவர்களுடைய இயக்கத்துல 2000 வெளியான படம் தான் வெற்றி கொடிக்கட்டு. இதுல வந்து நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு சகோதரியாகவும் நடிகர் முரளி அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருப்பாங்க. கிராமத்து பெண்ணாக இந்த படத்துல தன்னுடைய நடிப்ப அமுதா கேரக்டர்ல மிக பொருத்தமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்துல வரும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு பாடல்ல இவருடைய நடனம் நடிப்பு இரண்டையுமே ரசிகர்களால மறக்கவும் முடியுமா? எப்பொழுதும் ரசிகர்களை கவர்ந்த பாடல் அல்லவா இது? இப்ப உங்களுக்காக இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
4: இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா ஒரே வழிதான்.
5: என்ன?
4: நீ என்ன கட்டிக்கிறது? நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அண்ணி உனக்கு தங்கச்சி ஆயிடுவாங்க, அப்புறம் ஊர் தப்பா பேசாத.
5: என்ன பேசுற நீ?
4: நெருப்பு அணைக்க வழி சொன்ன. நிஜமா தாயா சொல்றேன், என் மனசு பூரா நீதான் இருக்க.
5: நடக்கிறத பேசு, நான் அதுக்காக வரல. அதே மீறி முத்தி எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கை

0: நான் கேட்க விரும்பல. இது நடக்காது.
1: நெருங்கி வர வர விலகி போற பத்தியா? அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன லவ் பண்ண வேண்டாம், கட்டிக்கிட்டா போதும். எங்க அண்ணா சம்மதத்தோட காத்துக்கிட்டு இருப்பேன்.
2: நமக்கு ஒருவரை பிடித்து விட்டாலே ஏனோ அவ செய்யும் அனைத்தும் நமக்கு பிடித்ததாகவே தோன்றும். மற்றவர்களுக்கு அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உற்றவர்களுக்கு அது ஒவ்வொன்றும் தனித்துவமானது. ஆச்சரியங்கள் நிறைந்தது தானே வாழ்க்கை. அதிலிருந்து யாராவது மீளவும் முடியுமா? பாடல் வருகின்றது லவ்லி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.

0: ஒரு புதுச்சேரி அரசு மின்துறை.
1: இலைப்பார விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேக்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2001 வெளியான லவ்லி திரைப்படத்துல நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிகர் மணிவண்ணன் அவர்களுக்கு மகளாகவும் நடிச்சிருப்பாங்க. தந்தைக்கு தெரியாமல் தங்களுடைய காதலை மறைத்து பின்பு அதை அரேஞ்ச் மேரேஜ் ஆக மாற்றுவதற்கு முற்படும் கதாபாத்திரத்துல சூப்பராக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மாளவிகா. இந்த படத்துல வரும் வினோதமானவளை பாடல் பலருடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக லவ்லி திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
2: என்ன நடந்து போச்சு? இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம காதல பத்தி அவருக்கு தெரியதான் போகுது. இப்ப தெரியட்டும். சோ வா,
3: இப்ப தெரிய வேண்டாம்,
2: இப்ப தெரிய வேண்டாம். அப்ப நம்ம குழந்தைய வச்சு சொல்ல சொல்லமா?
3: சந்திரு,
2: குழந்தைய வேண்டாமா?
3: சந்திரு, பி சீரியஸ்.
1: நடிகை மாளவிகா அவர்கள் சந்திரமுகி திரைப்படத்துல நடிகர் வினித் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல பொய்யான பாப்புவாக நாயகனை ஏமாற்றும் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. பேரழகன் திரைப்படத்துல நாயகனுடைய கனவு மங்கையாக அம்புலி மாமா பாடல் கடைசியில தோன்றியிருப்பாங்க நடிகை மாளவிகா. ஐயா திரைப்படத்துல நாயகனுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மணப்பெண்ணாக தோன்றியிருப்பாங்க. இந்த படத்துல வரும் தாமிரபரணி ராணி பாடல்ல தோன்றி நடனமும் ஆடியிருப்பாங்க நடிகை மாளவிகா. இப்ப உங்களுக்காக வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல இருந்து ஒரு சீன் வருது.
4: பாப்பு, நீ ரொம்ப மாறிட்டாரு. ஷாக்கா? சுத்தமா பவர் கட், டோட்டல் ஆஃப். டாடி,
1: உன் மீது நான் கொண்ட நேசத்தை உன்னிடம் எப்படி சொல்வது? இப்படியும் சொல்லலாம் என்று சொல்கின்றாள் இங்குருத்தி தன்னவனுக்கு. மங்கையின் மன வார்த்தைகளை அவனுடன் சேர்ந்து நாமும் கேட்போமா?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: உணவுக்கு பின் ஏற்படும் விருக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மாதிரி நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1999 வெளியான பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படத்துல நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகர் எம் என் நம்பியார் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க. பிரியா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் அஜய் அவர்களுக்கு ஜோடியாகவும் உரைப்பெண்ணாகவும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை மாளவிகா. பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படத்துல வரும் எட்டில் அழகு பாடல் பலருடைய நினைவில் வலம் வரும் பாடலாகும். சித்திரம் பேசுதிரி திரைப்படத்துல நடிகை மாளவிகா அவர்கள் வாலமீனுக்கும் விலாங்கு மீனுக்கும் பாடல்ல தோன்றி நடனம் ஆடியிருப்பாங்க. இந்த பாடலை எப்பயுமே ரசிகர்களால மறக்கவே முடியாது. குருவி திரைப்படத்துல வரும் டண்டா டர்னா பாடல்ல இவர் நடனம் ஆடியிருப்பாங்க. இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யும் பொழுது இவர் பிரெக்னண்டாக இருந்ததாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க நடிகை மாளவிகா. நினைத்தது நடந்துவிட்டால் எப்பொழுதும் மகிழ்ச்சி தான், அதுவே நேசம். திருமணத்தில் முடிந்துவிட்டால் அங்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம் தானே. திருமண நாளை எண்ணி ஏங்கி தவிக்கும் உள்ளங்களின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது ஐயா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
3: நடுவே இந்த மாதிரி நேரத்துல ஹாய் ஸ்னேக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. திருட்டு பயிலை திரைப்படத்துல ரூபினி என்கின்ற கதாபாத்திரத்துல ஏமாற்றும் நபராக நடிச்சிருப்பாங்க. வியாபாரி திரைப்படத்துல மாடலாக தோன்றியிருப்பாங்க. நான் அவனில்லை திரைப்படத்துல ரேகா கதாபாத்திரத்துல நாயகனால் ஏமாற்றப்படும் பெண்களில் ஒருவராக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை மாளவிகா. இப்ப உங்களுக்காக நான் அவனில்லை திரைப்படத்துல இருந்து ஒரு சீன் வருது.
4: உங்க பேர் என்ன?
5: ரேகா.
4: பூண்டுல நிக்கிறாரே, அவர் தெரியுமா?
5: தெரியும்.
4: அவர் பேர் என்ன?
5: விக்னேஷ்.
6: என் பேர் அண்ணாமலைங்க.
5: இதுவரைக்கும் ரேகா விக்னேஷ், இனிமேதான் ரேகா அண்ணாமலைன்னு மாத்திக்கணும்.
6: நீங்க ஏன் என் பேர் உங்க பேர் பின்னாடி சேர்த்துக்கணும்?
5: தாலி கட்டின பேர் தானே என் பேருக்கு பின்னாடி சேர்த்துக்க முடியும்.
6: யார் தாலி கட்டினது?
5: நீங்க தான்.
6: யாருக்கு?
5: எனக்கு தான்.
6: நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே.
5: நான் பாத்திருக்கேன், பழகிருக்கேன்.
6: ஐயோ, அது நான் இல்லமா.
5: நீங்க தான். நடிக்காதீங்க. ஒரே ஒரு வித்தியாசம், இப்ப அண்ணாமலையா இருக்கீங்க, அப்ப விக்னேஷா இருந்தீங்க.
4: எஸ்கியூஸ் மீ.
3: பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்ல இவர் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் மூலம் ரீஎன்ட்ரி ஆனார். நடிகை மாளவிகா அவர்கள் சுமேஷ் மேனன் என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஆண் ஒன்று, பெண் ஒன்று என்று இரண்டு பிள்ளைகள். காதல் புத்தகத்தில் எப்பொழுதும் கவிதைகளுக்கே முதலிடம். ஏனெனில் இங்கு கவிதைகளை சொல்லாத காதலர்களே இருக்க மாட்டார்கள்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியுடையத்துக்கு வந்தாச்சு. தொண்டர்களுடைய இறுதியில திரையுலகில் தடம் பதித்த நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தடுமாறும் நேரங்களில் பிறருக்காக காத்திருக்காமல் பிடிப்புடன் முனைந்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி உதிராத பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம்.
2: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
2: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
1: உதிராத பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார் தற்போது உங்களுக்காக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
4: உதிராத பூக்கள் சிறப்பு திரையிசை தொகுப்பு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெளித்தோற்றத்தில் மிகவும் மிருதுவாக தோன்றும் பாட்டு இது, ஆனால் உள்ளுக்குள் நஞ்சு வைத்திருக்கும் நல்ல பாம்பை போன்றது நாயகனின் பாடல் வரிகள். நாயகின் துயரமான மனதை வருடி கொடுப்பது போல், துன்ப காயத்திற்கு மருந்து போடுவது போல் நாயகனின் வார்த்தைகள் இருக்கும். 1978 வெளிவந்த படப்பாடல் இது. ருத்ரையா இயக்கம், சிவச்சந்திரன் ஸ்ரீபிரியா நடித்தது. கங்கை அமரனின் வரிகள் நம் நெஞ்சை ஊடுருவிச் செல்லும். நாயகிக்கு நண்பனாக அறிமுகமாகும் நாயகன் நாயகியை உருக வைத்து தன் பிடிக்குள் அவளை கொண்டு வர முயற்சிக்கும் போது பாடிய பாடல் இது. முதல் சரணத்தில் நாயகியின் தோளில் லேசாக கை வைப்பான், நாயகி விலகிச் செல்வாள். பிறகு அடுத்த சரணம் முடிந்தவுடன் நாயகியின் தோள்களில் அழுத்தமாக பிடிப்பான். பிறகு மூன்றாவது சரணம் முடியும் போது கட்டி அணைப்பான். அவன் நல்லவன் இல்லை, நாயகியை பயன்படுத்திவிட்டு விலகிச் செல்ல நினைப்பவன். ஆனால் பாடல் வரிகள் பெண்ணை ஆறுதல் படுத்துவது போல் இருக்கும். நேயர்களே, பாடலை கேட்க ஆவலா? வாருங்கள் கேட்போம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 2:23:24. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உதிராத பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. கேட்கலாம்
3: இந்த பாடல். டி ராஜேந்தர், இப்ப விஜய டி ராஜேந்தர் அவருடைய பாடல். இது முழுமையான பாடல் ஆசிரியர் ஆகியிருக்க வேண்டியவர் அவர். இப்படி நம்மை நினைக்க வைக்கும் பாடல் இது. பல்கலை வித்தகர் டி ராஜேந்தர், அவரே இசையமைப்பாளர், கதையாசிரியர், இயக்குனர், எடிட்டர், நன்றாக பாடுபவர். இசை அமைப்பாளர்களுக்குள் பாடலாசிரியர் இருப்பார் என்று சொல்வார்கள். மெட்டு போட்டு பாடல் எழுதுபவர்கள் பலர், அவர்களில் இவரும் ஒருவர். இந்த பாட்டு வித்தியாசமான காதல் பாட்டு. இது காமத்துக்கான பாட்டாகவும் இருக்கும்.

ரேவதி ராகத்தில் பாட்டு இசை ஒரு பக்கம் இசை ஒரு பக்கம் அமர்க்களமாக இருப்பது சிறப்பு. பாடல் வரிகள் எவ்வளவு அழகு, இப்படியெல்லாம் எழுத முடியுமா என்று நம்மை சிந்திக்க வைக்கும். நேயர்களே, பாடலை கேட்டே ஆக வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறதா? 1981 வெளிவந்த கிளிஞ்சல்கள் படப்பாடல், டி ராஜேந்தரின் பாடல் வரிகளில் தமிழ் விளையாடி இருக்கும். கேட்போம், வாருங்கள்.

0: நேயர்களே, உதிராத பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம்.
1: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
0: நேரம் 2:30, 9 நொடிகள். உதிராத பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
3: திரைப்படத்தோட இயக்குநர் கே பாலச்சந்தர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனிடம், இந்த படத்துல யாரும் இதுவரை பயன்படுத்தாத ராகத்துல பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம் எஸ் விக்கு என்ன பண்றதுன்னே புரியல, ஒரே குழப்பம். எம் எஸ் வி அவரோட மானசீக குரு பாலமுரளி கிருஷ்ணா கிட்ட போறாரு. அப்ப பாலமுரளி கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி ராகத்தில் உன்னால் மட்டும்தான் பாடலை போட முடியும், அதனால தான் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாராம். 3 நோட்ஸில் 4 சுரங்களில் மகதி ராகத்தில் போட சொன்னாராம். 1975 வெளிவந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் இடம்பெற்ற அந்த அதிசய ராகத்தை கேட்கலாமா நேயர்களே?

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: ரஜினிகாந்தை பற்றிய எதிர்மறை செய்தியால் உடைந்து போகிறார் இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர். ரஜினிகாந்த் பற்றிய செய்திகளாக அவர் செய்தியாளரை தாக்கிவிட்டார், விமான நிலையத்தில் கண்ணாடியை உடைத்துவிட்டார் என்று செய்திகள் வந்தபோது, இல்லை, ரஜினி நல்லவர் என்று இந்த மண்ணுக்கு சொல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் கே பாலச்சந்தர். தயாரிப்பாளர் கே பாலாஜியிடம் சென்று, ரஜினியை வைத்து இப்போது நீங்கள் ஒரு படம் எடுக்க வேண்டும் என்கிறார். அவர் தயங்குகிறார். பாலச்சந்தர் விடவில்லை. ரஜினிக்கு நான் கியாரண்டி என்றார். சரி என்கிறார் கே பாலாஜி. ரஜினிக்கு வந்த கெட்ட பெயரை ஒரே பாடலில் துடைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் கே பாலாஜி. விஷயத்தை கண்ணதாசனிடம் சொன்னார். அதுக்கென்ன, எழுதி தருகிறேன் என்று அரை மணி நேரத்தில் பாடலை எழுதி கொடுத்தார் கண்ணதாசன். எம்எஸ்பியின் இசையில் வெளிவந்த அந்த பாடல் ரஜினிகாந்தின் மீது பூசப்பட்ட சேற்றை துடைத்தது. ரஜினிகாந்துக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு பொது மேடையில் கண்ணதாசன் காலில் விழுந்து தன் நன்றியை தெரிவித்தார். அந்த பாடல், நேயர்களே, உங்களைப் போல் நானும் கேட்க ஆவலாக உள்ளேன். கேட்கலாமா?

0: தாய்வர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம்.
1: உதிராத பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குகிறார் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: காதல் உணர்வை தூண்டிய பாடல், ஆனால் காதலர் பாட்டு இல்லை. கிட்டாரை வைத்துக் கொண்டு இந்த பாடலை பாட வேண்டும் என்று தோன்றும். பாடல் வரிகள் காதல் பாட்டு போல் தோன்றும். கே.ஜே. யேசுதாஸ் குரலில் இசைஞானியின் இசையில் கேட்க கேட்க அழுக்காத பாடல் இது. ஆனால் இது காதலை சொன்ன பாட்டு இல்லை, மனச்சிதைவை குறியீடாக சொன்ன பாடல். இந்த பாடலில் ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன? கங்கை அமரனின் பாடல் வரிகள் நமக்கு சொல்வது என்ன? 1980 வந்த பாடல் இது. சைக்கோ என்ற ஆங்கில படத்தின் தழுவல் இந்த பாடல் இடம்பெற்ற படம். பாலு மகேந்திராவின் கேமரா புதுமையை காட்டிய படம். குடும்ப பிரச்சினை காரணமாக மனச்சிதைவு அடைந்த நாயகன் கொலைகள் செய்கிறான். மனநல மருத்துவரின் ஆலோசனையால் திருமணம் செய்ய நினைக்கிறான். படத்தின் நாயகியை பார்த்தவுடன் காதல் கொள்கிறான். மனச்சிதைவு அடைந்த நாயகன் நாயகியை கடத்தி வந்து அடைத்து வைக்கிறான். நாயகியை தன்னை காதலிக்க வற்புறுத்துகிறான். மிரண்டு போன நாயகி அவனிடம் இருந்து தப்பிக்க விரும்புவது போல் நடிக்கிறாள். நேயர்களே, இன்னும் என்ன பாட்டு அது என்று நேரத்தை கடத்த விரும்பவில்லை நான். பாடலை கேட்போமா?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உதிராத பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. தொகுத்து வழங்கியவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம்.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: நேரம் 2:45 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையானதொரு பிற்பகல் வணக்கம். காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சிக்காக நான் அர்ஜி அன்பரசி. காலங்களால் என்று மறக்க முடியாத அற்புதமான வரிகள் கொண்ட பாடல்கள் எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து ஜே பி சந்திரபாபு மற்றும் கே ஜமுனாராணி குரலில் பாடல் கேட்கலாம்.

0: வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். நேரம் 2:50.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 2:50:32 நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து PB ஸ்ரீனிவாஸ் குரலில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல்

0: என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் மகாதேவி திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு குரலில்.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. 10 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். 3 மணி ஆகிடுச்சு அப்படின்னாலே ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாருமே தயாராகிடுவீங்க. நானும் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு ரொம்பவே தயாராகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை பத்தின நம்மளுடைய சந்தேகங்களுக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கிறதுக்காக நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய மருத்துவர் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ராஜநாராயணன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்
1: டாக்டர். ஃபர்ஸ்ட் இந்த இதயத்தில் துளை அப்படின்னா என்ன, அது எப்படி ஏற்படுது அப்படின்றத பத்தி சொல்லுங்க டாக்டர். ஓகே,
2: முதல்ல நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இதயத்தில் ஹோல் அதாவது துளைகள் அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் அல்லது பயம் ஏற்பட கூடும். ஆக்சுவலாக இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் வந்து குழந்தையுடைய அம்மா வயிற்றில் இருக்கிறப்பவே இந்த ஹோல்ஸ் ஆனது நேச்சுரலாகவே இருக்கக்கூடியது. ஆக்சுவலாக என்ன நடக்குதுனாக்கா, குழந்தை பிறந்த பிறகு நேச்சுரலாக இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே மூட ஆரம்பிக்கணும். சில ஹோல்ஸ் வந்து பிறந்த இம்மிடியேட்டாகவே மூடிடும், சில ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிக்கும். இந்த ஹோல்ஸ் மூடாமல் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம், அல்லது பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஹார்ட்ல ஹோல்னு சொல்லக்கூடிய பாதிப்பு.
1: ஓகே டாக்டர். நேயர்களே ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. ஓகே டாக்டர், இப்போ நம்ம இந்த இதயத்தில் துளை அப்படின்றது ஒரு பயம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த பயத்தை எப்படி நம்ம குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த இதயத்தில் துளை அப்படிங்கறது ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
2: ஓகே, அகைன் துளைகள் நிறைய வகையில இருக்கும். ஒரு சில துளைகள் வந்து குழந்தை கை குழந்தையா இருக்கிறப்பவே நிறைய சிம்டம்ஸ் காட்டும், மூச்சு திணறல், வெயிட் கூடாம இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சில துளைகள் பெரிய சிம்டம்ஸ் கொடுக்காம வளர்ந்து அடலசன்ஸ் வர வரைக்குமே பெரிய சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடும். ஸோ யூஸ்வலாகவே குழந்தை பிறந்த பிறகு ஒரு ஜென்ரல் ஸ்க்ரீனிங், அதாவது ஒரு டாக்டர் மூலமா ஒரு செக்கப், ரொட்டீன் செக்கப், ஒரு கார்டியக் எக்ஸாமினேஷன் தேவைப்படும். கூடவே ஒரு எக்கோஸ்கேன் மூலமா இந்த மாதிரியான ஹோல்ஸ் அல்லது வேறு சில ஹார்ட் பாதிப்பு இருக்குதான்றத ஒரு ஸ்கிரீனிங் எக்கோ கார்டியோகிராஃபி மூலமா நம்ம கண்டுபிடிக்கிறது நல்லதாயிருக்கும்.
1: ஓகே டாக்டர்.
3: தாய்நாட்டை போற்றும் தருணத்தில் நம் வீட்டு மகளிரின் நலனை பேணுகிறது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: பெண்களுக்கான நல்வாழ்வு பரிசோதனை ஃப்ரீடம் டு லிவ் August 15 நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு HPV DNA டெஸ்ட், மேமோகிராம், எக்கோ ஸ்கிரீனிங் மட்டுமல்லாது RFT, யூரின் ரொட்டீன், PSH டெஸ்ட் எடுக்கப்படுவதுடன் மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்படும்.
5: For contact 9741499.
1: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்த சொல்லும் போதுமே இதயம் அப்படிங்கறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்றது தான் நம்ம எல்லா பக்கத்திலயுமே நம்ம சொல்லுவாங்க இல்லையா டாக்டர். ஸோ அப்ப அந்த வகையில இப்படி பிறவியிலே ஏற்படக்கூடிய இந்த இதய சம்பந்தமான குறைபாடுகளை வந்து எப்படி வந்து அதை தடுக்கிறது, அந்த பிறவியிலே ஏற்படக்கூடிய இந்த இதய குறைபாடுகள் அப்படின்னா என்ன, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர்.
2: இந்த மாதிரியான துளைகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து குழந்தையுடைய பிறப்பிலிருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நிறைய பேஷண்ட்ஸ் ஃபேமிலியில் ரன் ஆகக்கூடிய பாதிப்புனால, ஜெனட்டிக் பாதிப்பு

0: கூட இந்த ஹோல்ஸ் வரலாம். சில பேஷண்ட்ஸ் வந்து சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் சிண்ட்ரோமிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த ஹோல் பாதிப்பு இருக்கலாம். சிண்ட்ரோம்ஸ் இல்லாமல் ஜெனட்டிக் பாதிப்பு இல்லாமல் எதர்ச்சியாக கூட இந்த மாதிரியான ஹோல்ஸ் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபிசியாலஜிக்கல் க்ளோஷர் வராமல் அது மட்டுமே தானாக தடைபடுறதுனால கூட இந்த ஹோல்ஸ் ஆனது வரலாம். ஸோ ஆல்ரெடி ஃபேமிலியில் இந்த ப்ராப்ளம் ரன் ஆகிட்டுருக்குன்னா நம்ம அர்லியாக ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பண்ணுறது முடியும். அல்லது எதர்ச்சியாக நம்மளுக்கு தெரிய வருது பேஷண்ட்டு ஒரு சின்ன சிம்டம் கை குழந்தையாக இருக்கிறப்போ அதிக எடை கூடாமல் அதிக சளி பிடிக்கிறது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு பேஷண்ட் குழந்தை மூச்சு திணறல் ஆகிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறப்போ நம்ம டெஃபினட்டாக வந்து ஹார்ட்டுக்கான ஸ்க்ரீனிங் கார்டியாக் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் உடன் ஒரு எக்கோ கார்டியோகிராம் மூலமாக நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறது அதோடைய முக்கியத்துவம் இதில் இருக்குது.
1: ஓகே டாக்டர். ஸோ நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதயத்தில் துளை மற்றும் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
1: இதயத்தில் துளை அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பதற்றம் வந்துடும் டாக்டர். ஏன்னா அது ஒரு அதுவும் ஒரு சிசுவுக்கு இருக்கு அப்படின்னும் போது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பதட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிறவிலே வந்து இருக்கும், அதே மாதிரி ஜெனட்டிக்காக வரும், அது மூடும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கும் போது இதுல வந்து பொதுவா என்ன மாதிரியான வகைகள், எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
0: யூஸ்வலாக நம்ம ஹோல்ஸ்னு பார்க்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், அல்லது பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இந்த மூணு தான் வந்து ரொம்ப காமனாக வெரி காமனாக பார்க்கக்கூடிய ஹார்ட் ஹோல்ன்ற கண்டிஷன்ஸு. என்னென்னா இது வந்து ஐசோலேட்டடாகவும் வரலாம், அதாவது தனிப்பட்ட முறையிலையும் இந்த ஹோல்ஸ் வரலாம், அது அல்லது ஒன்னோட ஒன்று காம்பினேஷனோடையும் வரலாம், அல்லது வேறு சில வால்வ் பாதிப்போடையும் சேர்ந்து இந்த ஹோல்ஸ் ஆனது பேஷண்ட்டுக்கு இருக்கலாம். ஸோ அக்கார்டிங்லி ஐசோலேட்டடாக இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் பேஷண்ட்டுக்கு தெரியும், அல்லது வேறு சில பாதிப்பு அடிஷ்னலாக இருக்குதுன்ற பட்சத்தில் ஹோலுடைய சிம்டம்ஸ் இல்லாமல் மற்ற வால்வ் சம்மந்தப்பட்ட பாதிப்புடைய சிம்டம்ஸும் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து டோட்டலாக ஓவராலாக காம்ப்ரிஹென்சிவாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் டிசிஷன் எடுக்க முடியும்.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாலும், இப்போ இது இந்த ஒரு சில நீங்கள் ஐட்டம்ஸ் சொன்னீங்க, இது வந்து இந்த மாதிரியான ஒரு வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வகைகளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு சார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லீங்களா?
0: யா யா யா, டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஸோ இந்த நான் சொன்ன வகைகள் மூணு வகை சொன்னேன், ரொம்ப காமனா பார்க்கக்கூடியது. இதுல ஆக்சுவலா நடக்கக்கூடிய மாறுதல்களே டிஃபரெண்ட். இது என்டையரா ஹோல்ன்றது ஒரு காமன் டேர்மாக இருக்கலாம், பட் இந்த தனித்தனி டிசார்டருமே ஒரு ஒரு விதமாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ கூடவே அந்த பர்டிகுலர் ஹோலானது சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணும். சின்ன சைஸ் ஹோல் வந்து பெரிய சிம்டம்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஒரு மாடரேட் டு லார்ஜ் சைஸ் ஹோல்ஸ் வந்து அஸ் த இயர்ஸ் ப்ராக்ரஸ் ஆர் தி மந்த்ஸ் ப்ராக்ரஸ், நாட்கள் கடக்க கடக்க அதோடைய சிம்டம்ஸ் வெளியே காட்ட ஆரம்பிக்கும். சிறிய துளைகள் வந்து பெரிய சிம்டம்ஸ் காட்டாது. ஒரு அதே சமயத்தில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹோல்ஸுக்குமே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லக்கூடிய பாதிப்பு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெரிய சிம்டம்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஒரு ஸ்க்ரீனிங் எக்கோ பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு எதர்ச்சியாக தான் அந்த ஹோலே தெரிய வரும். நிறைய ஏஎஸ்டி பேஷண்ட்ஸ் வந்து அடலசன்ட் லைஃப்பில் தான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டமே லைட்டாக ஒரு மூச்சு திணறல்ன்றதே ஃபஸ்ட்டு காட்ட ஆரம்பிக்கும். ஆனால் விஎஸ்டி பிடிஏன்ற கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அர்லியாகவே காட்டக்கூடிய ஒரு கண்டிஷன், ஏன்னா அதில் இருக்கிற பாதிப்புகள் கொஞ்சம் கூட. ஸோ கை குழந்தையா இருக்கிறப்பவே குழந்தைக்கான பாதிப்புகள் இந்த ரெண்டு கண்டிஷனும் கொஞ்சம் அர்லியாகவே காட்டக்கூடியது. ஸோ அகெயின் செட், இந்த கண்டிஷன் மற்ற ரெண்டு கண்டிஷனுக்கு நம்ம பண்ண வேண்டிய இன்டர்வென்ஷன் அல்லது ப்ரொசீஜர் வந்து ரொம்ப அர்லியாகவே இருக்கக்கூடும். ஏன்

0: பிஎஸ்டி கொஞ்சம் டிலே பண்ணி கூட பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஒரு திரைப்படத்தில் வந்து அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அதை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஹோல் வந்து அடைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு டாக் அதில் வந்து வரும், ஒரு சீன் அதில் இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது அந்த மாதிரி நடக்குமா, அதை பற்றி சொல்லுங்க.
0: அந்த திரைப்படத்தை நானும் பார்த்துருக்கேன். ஸோ பேசிக்கலி இந்த ஆக்சுவலாக இந்த ஹோல்ஸ் ஆனது ஒரு நேச்சுரல் ஃபிசியாலஜி கொஞ்சம் டீவியேட் ஆனதுனால வர்ற பாதிப்பு தான். ஸோ சில பேஷண்ட்ஸ்க்கு குழந்தை வயசாக வயசாக சில பர்டிகுலர் ஹோல்ஸ் ஆனது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடிஏ அதாவது பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ்ன்ற ஹோல் ஆனது சில வாரங்களில் அல்லது சில மாதங்களில் தானாகவே கூட கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விஎஸ்டின்ற கண்டிஷன், அதுலயுமே சில டைப்ஸ் இருக்கு, மஸ்குலர் விஎஸ்டி, பெரிமெம்பரனஸ் விஎஸ்டி.
2: நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ ஹெல்த் செக்அப்.
3: இதில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஹீமோக்ளோபின், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சீரம் பொட்டாசியம் போன்ற பரிசோதனைகள் வெறும் 999 ரூபாய் பேக்கேஜில் செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9791499411.

0: தாய்நாட்டை போற்றும் தருணத்தில் நம் வீட்டு மகளிரின் நலனை பேணுகிறது விநாயகா மிஷன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: பெண்களுக்கான நல்வாழ்வு பரிசோதனை ஃப்ரீடம் டு லிவ் ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு HPV DNA டெஸ்ட், மேமோகிராம், எக்கோ ஸ்கிரீனிங் மட்டுமல்லாது RFT, யூரின் ரொட்டீன், TSH டெஸ்ட் எடுக்கப்படுவதுடன் மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்படும்.
2: For contact 9741499.
3: ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
4: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
3: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3:18 நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8. இன்றைய நமது நிகழ்ச்சியில இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை குறித்து நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் எஸ் ராஜ நாராயணன் அவர்கள். டாக்டர், இப்ப நீங்க வந்து இந்த இதயத்தில் துளைகள் இருக்கக்கூடிய அந்த நிறைய விஷயங்களை பேசின இந்த டைம்ல இவங்களுக்கான சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும், அதை பத்தின ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்திலாம் சொல்லுங்க டாக்டர். அதுக்கு முன்னாடி நம்ம லைன்ல ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
3: ஓகே சார், உங்களுடைய டவுட் என்னன்றது சார் கிட்ட கேளுங்க.
5: டாக்டர், இரண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து, இதயத்துல துளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் மூலியமாகத்தான் நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியுமா? அந்த டெஸ்ட் இல்லாம உடல் ரீதியாக சில சிம்டம்ஸ் வந்ததுன்னா இவங்களுக்கு இதயத்துல துளை அப்படிங்கறதும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத எந்த சிம்டம்ஸ் மூலியமாக உணர்ந்து கொள்ள முடியும், அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த துளைகள் இதனுடைய சைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த துளைகள் என்னுடைய சைஸ் எப்ப என்லார்ஜ் ஆகும், அதே மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ்ல இவங்களுக்கு துளை இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது மருந்துகள்லயா அல்லது ஆப்ரேஷனா அப்படிங்கறத எந்த ஃபேக்டர்ஸ் அல்லது எந்த செக்லிஸ்ட வச்சு டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்? நான் அப்படியே ரேடியோல கேட்டுக்கிறேன். அருமையா இருக்கு டாக்டர், உங்களுடைய விளக்கங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர்.
6: ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ,
3: தேங்க்யூ சார்.
6: நேருடைய முதல் கேள்விக்கான பதில் என்னவென்றால், முதல்ல பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், அதாவது பேஷண்ட்டுன்னு நான் சொல்லக்கூடியது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் துளைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ குழந்தைகள், அதாவது கை குழந்தை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அப்போது நிறைய டைம் வந்து பேஷண்ட்டோடைய சிம்டம்ஸ், அதாவது குழந்தையோடைய சிம்டம்ஸ்ன்னு பார்த்தா

0: பார்த்தீங்கன்னாக்கா மூச்சுத்திணறல், சரியான ஃபீடிங் ஃபீட் பண்ண முடியாமல் போகிறது, குழந்தை சரியாக வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறது, ரெக்கரண்ட்டாக குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரியானது தான் மோஸ்ட்டாக பேஷண்ட் சைடு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். அதை கண்டறியக்கூடிய டாக்டர் எதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்குறப்ப மர்மர்னு சொல்லக்கூடிய சில சவுண்ட்ஸ் நம்மளுக்கு கேட்கும். அதை டாக்டர் கண்டறிவாங்க. அப்போ மர்மர் இருக்குன்ற பட்சத்தில் பேஷண்ட்டுக்கு ஒரு ஹோல் பாதிப்போ அல்லது வால் பாதிப்போ இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பேஷண்ட் டாக்டர் வந்து ஒரு எக்கோ கார்டியோகிராம் சஜஸ்ட் பண்ணி எக்கோ கார்டியோகிராம் மூலமா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கம்மிங் டு யுவர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு வந்துட்டாக்கா, ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கோம். அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த ஹோலானது தனிப்பட்ட ஹோலாக இருக்கா அல்லது ரெண்டு ஹோல் பேஷண்ட்டுக்கு இருக்கா அல்லது பேஷண்ட் இந்த ஹோல் பிரச்சனையோடைய பேஷண்ட்டுக்கு அடிஷ்னல் வால் பாதிப்பு அல்லது ஹார்ட்டோடைய சேம்பருக்குள்ள அடிஷ்னல் பாதிப்பு ஏதாவது இருக்கான்றத ஃபஸ்ட்டு கண்டறியணும். ஸோ இதை வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டு டிஃபர் ஆகும். பேஷண்ட்டுக்கு அடிஷ்னல் பாதிப்பு, ஹோல் தவிர அடிஷ்னல் பாதிப்பு இருக்குதுனாக்கா, ஸோ அந்த கண்டிஷனுக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணுமே ஒழிய ஹோலுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஐசோலேட் பண்ணி நம்ம கொடுக்க முடியாது. சப்போஸ் குழந்தைக்கு வந்து ஹோல் மட்டும்தான் பாதிப்பு, வேற எந்த அடிஷ்னல் ப்ராப்ளமும் குழந்தைக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சைஸை பார்க்க வேண்டியிருக்கும். சைஸ் ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு அந்த ஹோல்னால ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்பு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஏஎஸ்டின்ற கண்டிஷனில் ஹார்ட்டோடைய வலது பக்கம் வீக்கம் ஏற்படும் நாளடைவில். விஎஸ்டி பிடின்ற கண்டிஷன்ஸில் ஹார்ட்டோடைய இடது பக்கத்து சேம்பர்ஸு நாளடைவில் வீக்கம் அடைய ஆரம்பிக்கும். மேலும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த விஎஸ்டி கண்டிஷனில் அடிஷ்னல் அயோட்டிக் வால் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கலாம். ஸோ சில அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ், இந்த ஹோலே சின்னதாக இருந்தாலும் சில அடிஷ்னல் பாதிப்பு வர ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, நம்ம அர்லியாக ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். அகெயின், பெரிய ஹோல்ஸ் அல்லது மாடரேட் சைஸ் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட் ரொம்ப சிம்டமேட்டிக்காக ஆவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் இனிஷியலாக ரொம்ப அர்லியாகவே இனிஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். மேலும் சில ஆன்ஜியோகிராம் போன்ற சில கேட்ச் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான டெஸ்ட்டும் அடிஷ்னலாக பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஹோல் சிக்னிஃபிகண்ட் தானா, நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்ற முடிவுக்கு வர்றதுக்கு சில அடிஷ்னல் டெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: யா டெஃபினெட்லி. ஸோ ஹோல்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில், நான் முதலே சொன்ன மாதிரி ஹோல்ஸோட அடிஷ்னல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஐசோலேட்டடாக இந்த ஹோல்ஸ் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம ஹோல்ஸ்க்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பார்க்க முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாக்கா, ஒன்ஸ் இந்த ஹோல்ஸ் ஆனது சிக்னிஃபிகண்ட் அல்லது குழந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும் அல்லது எந்த வகையிலையாவது இது வந்து ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும் இந்த ஹோல்டுன்ற நம்ம ஒரு முடிவுக்கு வர்றப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன விதமான ட்ரீட்மெண்ட்? ஸோ மெடிசன்ஸ், சே நான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி ஹார்ட்டோடைய சேம்பர்ஸில் வீக்கம் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு மூச்சுத்திணறல் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மூச்சுத்திணறல்லாம் குறைக்கக்கூடிய கூடிய மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். டெஃபினேட்டிவ் தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹோல்ஸை வந்து நம்ம சர்ஜரி மூலியமாகவோ அல்லது கருவி மூலியமாகவோ நம்ம இந்த ஹோல்ஸை அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ எப்படி அடைக்க போகிறோம், கருவியா அல்லது சர்ஜரியா அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்ம எக்கோஸ்கேன் மூலியமாகவோ அல்லது டிரான்ஸ் ஈசோஃபெகில் எக்கோன்னு சொல்லக்கூடிய அடிஷ்னல் ஸ்கேன் மூலியமாகவோ இந்த ஹோலானது சைஸ் என்ன, அதோடைய ரிம்ஸ் எப்படி இருக்குது, நம்ம வைக்கக்கூடிய கருவி வந்து அதில் சரியாக பொருந்துமா, வேறு சில ஸ்ட்ரக்சர்ஸோட அது அழுத்தம் கொடுக்குமா கொடுக்காதா, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து தெளிஞ்ச பிறகு கருவின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். சப்போஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்து கருவி அந்த பேஷண்ட்டுக்கு போட்டால் அது சரி வராது அல்லது அந்த இடத்துல நிற்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோன்னா, நம்ம சர்ஜிக்கல் க்ளோஷர் அட்வைஸ் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ ஒரு தெளிவான பதில் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ வந்து இந்த இதயத்தில் வந்து ஹோல் இருக்கு அப்படின்னும் போது என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் காமிக்கும் அப்படிங்கறத பார்க்கும்போது, நீங்க மூச்சுத்திணறல் சொன்னீங்க, அப்புறம் எடை அதிகரிக்காதது அப்படின்றத பத்தி சொன்னீங்க, அப்புறம் வியர்க்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய எல்லா துளைகளுக்குமே கட்டாயமா சிகிச்சை தேவைப்படுமா?

0: இல்ல சில துளைகள் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அதுவே தானா மூடிருமா, அதை பத்தி ஒரு சில தகவல்கள்
1: முன்னாடியே சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாடரேட் சைஸ் அல்லது லார்ஜ் சைஸ் இருக்கிற ஹோல்ஸ் வந்து தானாகவே மூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நாளடைவில் இந்த ஹோல்ஸ் அப்படியே இருக்குமானால், நம்ம கண்டுகொள்ளாமல் அப்படியே இருக்குமானால் ஹார்ட்டில் எக்ஸ்ட்ரா பாதிப்பு, நான் சொன்ன ஹார்ட் வீக்கமானது ஏற்படலாம். மேலும் பல்னரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ஒரு சிவியர் கண்டிஷனில் போயிட்டு இது நிறுத்தலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ன்றது ஒரு இர்ரிவர்சிபிள், பல்னரி ஹைப்பர் டென்ஷன் அர்லி ஸ்டேஜ் ரிவர்சிபிளாக இருக்கலாம், சிவியர் பல்னரி ஹைப்பர் டென்ஷன் இர்ரிவர்சிபிளாக கூட போயிட்டு முடியலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேஷண்ட்டை கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் இந்த பர்டிகுலராக இந்த பல்னரி ஹைப்பர் டென்ஷனை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒன்ஸ் சிவியர் இர்ரிவர்சிபிள் பல்னரி ஹைப்பர் டென்ஷன் அந்த பேஷண்ட்டுக்கு வந்துருச்சுனாக்கா நம்ம வந்து ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதனால தான் பேஷண்ட்டை அனலைஸ் பண்ணுற, பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணுறப்பவே, எவாலுவேட் பண்ணுறப்பவே நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு பல்னரி ஹைப்பர் டென்ஷன் ஃபீச்சர்ஸ் இருக்கா இல்லையான்றத டாக்டர்ஸ் எப்பயுமே எவாலுவேட் பண்ணுவாங்க. கூட கேட் ஸ்டடின்ற ஒரு அடிஷ்னல் டெஸ்ட் மூலியமாக கூட பல்னரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிடுவாங்க எப்பயுமே. அப்போ பல்னரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம ஹோலை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பேஷண்ட் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அர்லியாக கண்டறிஞ்சு அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் சர்ஜரியோ அல்லது கருவி மூலியமாவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பேஷண்ட்டை நம்ம ரொம்ப அர்லியாக ரெக்கவர் பண்ண முடியும்.
0: ஓகே டாக்டர், இப்போ ரெக்கவரி பற்றி நீங்கள் சொன்னதுனால இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்களுடைய நார்மலான லைஃபுக்கு திரும்ப முடியுமா, அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணணும் அப்படின்றத பற்றி?
1: வெரி வெல். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஎஸ்டி பிடிஏன்ற கண்டிஷன்ஸை யூஷுவலாக நம்ம வந்து ஒரு வயசுக்குள்ளேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ எய்தர் சர்ஜரி ஆர் கருவி மூலிமா நம்ம க்ளோஸ் பண்ணாலும் சரி, அகெயின் ஏஎஸ்டின்ற கண்டிஷனை நம்ம வந்து யூஷுவலாக ஒரு 2-5 இயர்ஸ்ன்ற ரேஞ்சில் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஈவன் அடல்ட்ஹுட்டில் கூட லேட்டாக கண்டறியப்பட்டுச்சுன்னா ஏஎஸ்டியை நம்ம அடல்ட்ஹுட்லேயும் க்ளோஸ் பண்ணலாம், எய்தர் சர்ஜரி ஆர் கருவி மூலியமாக. அதாவது ரெக்கவரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ப்ரொசீஜர் பேஷண்ட்டுக்கு கொஞ்ச நாள் மட்டும் சில மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதர் தென் தட் அந்த டிவைஸ் ஆனது அல்லது சர்ஜரி பண்ணிட்ட பிறகு அந்த எதுவும் ரெசிடியூவலாக எதுவும் டிஃபெக்ட் இல்லை, ரெசிடியூவலாக எதுவும் ஹோல் இல்லை, அல்லது அந்த கருவினால் எதுவும் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரலன்ற பட்சத்தில் தே கேன் லீட் அ வெரி நார்மல் லைஃப். நிறைய ஏஎஸ்டி டிவைஸ் க்ளோஷர் பேஷண்ட்ஸு ப்ரெக்னென்ட் ஆகி நார்மல் டெலிவரி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பூன் இந்த கண்டிஷனை கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில் கொடுத்தாக்கா தே கேன் லீட் அ வெரி நார்மல் லைஃப்.
0: ஓகே டாக்டர், ஸோ இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி முக்கியமா எனக்கு தோணுது, நான் அதை கேட்கறேன். என்னன்னா இப்போ நீங்க பர்டிகுலரா லேடிஸ் அவங்களுக்கு பத்தி தான் இதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த மாதிரியான ஆட்களுக்கு, பெண்களுக்கா இல்ல ஆண்களுக்கா, ஆண் குழந்தைகளுக்கா இல்ல பெண் குழந்தைகளுக்கா இந்த மாதிரியான டிசீஸ் அதிகமா ஏற்படுது?
1: இல்ல, இது வந்து பர்டிகுலரா ஹோல்ஸ் வந்து பெண்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃபன் இது வந்து ரொம்ப ரெண்டு பாலினத்துக்குமே ஈக்குவலாக வரக்கூடியது. இதில் இந்த ஹோல் பாதிப்பை ஏன் ஃபீமேல்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஃபீமேல்ஸ் அட் சம் பாயிண்ட் தே மே ஃபேஸ் ப்ரெக்னன்சி. அப்போது இந்த ஹோல்ஸோட அந்த பேஷண்ட் ப்ரெக்னன்சி, சில பேஷண்ட் மோஸ்டாக ஏசிம்டமேட்டிக், அதாவது சிம்டம்ஸே இல்லாமல் இருப்பாங்க. அப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெக்னன்சிக்காக ஹார்ட் ஸ்க்ரீன் பண்ணுறப்ப தான் ஹோல்ஸ் இருக்குன்றதே தெரிய வரும். சில டைம் அவங்க சிம்டம்ஸ் ப்ரெக்னன்சி டைம்ல சிம்டம்ஸ் காட்டும், சில டைம் நார்மலாகவும் டெலிவரி ஆவாங்க. ஸோ அப்போ இதோடைய முக்கியத்துவம், ஏன்னா நிறைய டெலிவரி டைமில் இது வந்து சம்டைம்ஸ் பாதிப்பு உண்டாக்கக்கூடியது. ஸோ அர்லியாக கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு.
0: ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
2: நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ ஹெல்த் செக்அப்.
3: இதில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஹீமோக்ளோபின், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சீரம் பொட்டாசியம் போன்ற பரிசோதனைகள் வெறும் 999 ரூபாய் பேக்கேஜில் செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9791-4991.
0: நேரம் 3:30. நேயர்களே, ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வினா

0: ஜனதா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
1: தாய்நாட்டை போற்றும் தருணத்தில் நம் வீட்டு மகளிரின் நலனை பேணுகிறது விநாயகா மிஷன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: பெண்களுக்கான நல்வாழ்வு பரிசோதனை ஃப்ரீடம் டு லிவ் ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு HPV DNA டெஸ்ட், மேமோகிராம், எக்கோ ஸ்கிரீனிங் மட்டுமல்லாது RFT, யூரின் ரொட்டீன், PSH டெஸ்ட் எடுக்கப்படுவதுடன் மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்படும்.
3: For contact 9741499 1.
0: நேரம் 3:31, 27 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை குறித்து நம்மளுடைய நிலையத்திற்கு வந்து டாக்டர் எஸ் ராஜநாராயண் அவர்கள் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. சோ டாக்டர், இப்போ என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இதயத்துல துளைகள் இருக்கு அப்படின்ற விதத்துல நம்ம இருப்பாளருக்குமே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ அதுல வந்து ஸ்கிரீனிங் டைம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த கர்ப்பகாலத்துல கூட பாத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாம இருக்குமா அப்படின்றது என்னோட இன்னொரு கேள்வியா இருக்கு.
4: சோ பர்டிகுலரா இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ASD கண்டிஷன்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, ASD கண்டிஷன்ல வால்யூம் ஓவர்லோட், அதாவது ஒரு பேசிக்கலா நம்ம ஹோல்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த ஹோல்ஸ் ஆனது ஹார்ட்டோடைய ஒரு சாம்பருக்கும் இன்னொரு சாம்பருக்கும் நடுவில் இருக்கிற தடுப்புல இருக்கிற ஹோல் தான் இந்த ஹார்ட்ல இருக்கிற ஹோல். அப்போ ASD கண்டிஷன்ல ரெண்டு ஏட்ரியம், அதாவது ஹார்ட்டோடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியம்க்கு நடுவில் இருக்கிற செப்டம்ல இருக்கிற ஹோல் தான் இந்த ஏட்ரல் செப்டல் டிஃபெக்ட். அப்போ பிளட் ஆனது ஒரு பகுதியிலிருந்து ஒரு சாம்பர்லேருந்து இன்னொரு சாம்பருக்கு போறப்போ அது அகெயின் சப்சிக்வெண்டா லங்ஸுக்கு போயிட்டு தான் பாதிப்பை உண்டாக்குது. என்ன நடக்குதுன்னா, இந்த ASD கண்டிஷன்ல நிறைய பேஷன்ஸ் பெரிய சைஸ் டிஃபெக்ட் இருந்தாலும் நிறைய சிம்டம்ஸே இல்லாமல் ஈவன் அடல்ட்ஹுட் வரைக்குமே அப்படியே ஏசிம்டமேட்டிக்காகவே இருக்கிற நிறைய பேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். சில பேஷன்ஸ் ஈவன் மாடரேட் சைஸ் ASD கூட அடலசன்ஸ்லேயே வந்து சிம்டம்ஸ் காட்டிடும். சில பேஷன்ஸ் அர்லி சைல்டுஹுட்லேயே வந்து சிம்டம்ஸ் காட்டிடும். என்ன வகையான சிம்டம்ஸ், எஃபர்ட் இன்டாலரன்ஸ், மூச்சு திணறல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ், சம்டைம்ஸ் வந்து படபடப்பு, பால்பிட்டேஷன், அந்த மாதிரியான சிம்டம்ஸ் காட்டலாம் இந்த ASD பர்டிகுலராக சொல்கிறப்போ. அப்போது அஸ் தி இந்த கண்டிஷன் பர்டிகுலராக இந்த கண்டிஷன் வந்து பெரிய சிம்டம்ஸ் கொடுக்காத பட்சத்தில் யாரும் சிம்டம்ஸ் இல்லைன்னா பேஷண்ட்ஸ் யாரும் பெருசாக போயிட்டு தங்களை தாங்களே செக் பண்ணிக்க போகிறதில்லை. ஆனால் நம்ம சிஸ்டம், நம்ம ஹெல்த் சிஸ்டமில் ஜென்ரலாகவே ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு யூஸ்வலாக ஒரு எக்கோ எவால்வேஷன் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ அப்போது பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் இருக்குது, ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணுறப்போ அதை கண்டுபிடிக்கிறோம். இன்ஃபேக்ட் பேஷண்ட் கிட்ட கேட்டால் கூட எனக்கு அதை பற்றி தெரியலையே, நீங்கள் தான் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அகெயின் அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம ஃபாலோ அப் பண்ணுவோம். அந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஹோல் ஆனது சிக்னிஃபிகண்ட்டான பிளட் ஃப்ளோ இருக்குதா அப்படின்றத சப்சிக்வெண்ட் டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிச்சி அந்த ஹோல்ஸ் ஆனதை க்ளோஸ் பண்ணணுமா வேணாமான்றத டிசைட் பண்ணுவோம்.
0: ஓகே டாக்டர். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஹோல் அப்படிங்கிறது அந்த குழந்தை பருவத்தில் ஏற்படுறது தானா, அதை தாண்டி அதுக்கப்புறம் வேற எப்பயாவது ஏற்படுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க டாக்டர்.
4: யூஸ்வலாக வந்து குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடியது தான் இந்த, அதாவது கஞ்சனைட்டல் ஹோல்ஸ்னு சொல்லலாம். அடல்ட் டைம்லையும் வந்து ஸ்பான்டேனியஸாக ஹோல்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எதுவும் பெருசாக கிடையாது. ஜென்ரலாக நம்ம சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஹார்ட்டுக்கான ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்போ சில ஹோல்ஸ் நம்ம ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்குவோம். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சில டைம் மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ்னால பெரிய ஹோலாக இருந்துச்சுனாக்கா அதை நம்ம சப்சிக்வெண்ட்டாக நாமளே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
0: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியோட விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
5: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3:35, 48 நொடிகள். சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கேட்க போற கேள்வி, இதயத்தில் துளைகள் மற்றும் மேலாண்மை, அதோட முக்கியத்துவம் மேலாண்மை பத்தியும் நம்மளுடைய நிலத்துக்கு

0: வந்திருக்கூடிய டாக்டர் வந்து நமக்கான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ அடுத்தது எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இதயத்தில் பொதுவாக வந்து குழந்தை ஸ்டேஜ்லேருந்து தான் இந்த துளை ஏற்படும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இப்போ இந்த துளை இருக்கிற குழந்தையோட வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அன்றாட ஒரு செயல்முறை இருக்கும் இல்லையா சார், ரொட்டீனான அந்த இதில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா, என்னென்ன தாக்கம் ஏற்படும், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஸோ இந்த பாதிப்பானது கை குழந்தையாக இருக்கிறப்பவே அதோடைய சிம்டம்ஸ் அல்லது பாதிப்பை காட்ட ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில், ஒரு சைடு பேஷண்ட்டு அதாவது குழந்தை வந்து வெயிட்டு கூடாமல் இருக்கிறது, பள்ளி பருவங்களில் அவங்களுடைய ஸ்கொலாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ், மேலும் அவங்களோட பியர்ஸோட அவங்களால கோப்ப பண்ணி விளையாட முடியாத சூழ்நிலை, எஃபர்ட் இன்டாலரன்ஸு, ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அர்லி காலகட்டத்திலேயே தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் பல்னரி ஹைப்பர் டென்ஷன், நான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இந்த விஎஸ்டி பிடின்ற கண்டிஷனில் ரொம்ப அர்லியாகவே வந்து பல்னரி ஹைப்பர் டென்ஷன் வந்து வர ஆரம்பிக்கலாம். ஸோ அர்லி ஃபியூ இயர்ஸ்லேயே இந்த பல்னரி ஹைப்பர் டென்ஷன் வர ஆரம்பிச்சதுன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப அதிக மூச்சுத்திணறல் ரொம்ப சீக்கிரமாகவே வர ஆரம்பிக்கும், குழந்தைகள் வந்து நீளமாகக்கூடும், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் வர ஆரம்பிக்கலாம். ஸோ வெறும் சாதாரண சிம்டம்ஸ் அதாவது மூச்சுத்திணறல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கூடயே வெயிட்டு கூடுறது, ஸ்கொலாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் குறையிறது, பியர்ஸோட அவங்களால கோப்ப பண்ணி விளையாட முடியாது, அண்ட் சிவியர் ஸ்டேஜஸில் உடம்பே நீளமாகற மாதிரியான கண்டிஷன்ஸ் கூட இந்த ஹோல்ஸ்னால வரக்கூடும்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
2: நீங்க
0: பேசுறது கொஞ்சம் தெளிவா இல்ல, கொஞ்சம் சரியான இடத்துக்கு வந்து பேசுறீங்களா? கஜலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன?
1: வணக்கம் சார்.
2: குழந்தையிலே வந்து ஆத்துல ஓட்டம் சொன்னாங்க சார், பதிமூணு வயசு ஆயிடுச்சு பையனுக்கு.
1: ஓகே,
2: அப்ப நடுவுல போய் சாத்தும் போது என்ன சொன்னாங்க, நல்லா ஆயிடுச்சு சாப்பிட்டதுல அந்த பசங்க ஓடி விளையாடுறதுல சரியா போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டாங்க.
1: ஓகே,
2: ஒரு ரெண்டு மூணு வாட்டி போய்
1: பார்த்தோம்.
2: இப்ப வந்து என்னன்றாங்க, மறுபடியும் ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது, ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்.
1: ஓகே ஓகே,
2: அது எப்படி சார் அது காட்டிட்டு, மூணு வாட்டி நாலு வாட்டி போய் காட்டிட்டோம்.
1: ஓகே ஓகே,
2: இல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க, சரியா போச்சு குழந்தை வளர வளர சரியா போயிடுச்சு, இது ஹார்ட் மூடிச்சு பிரச்சனை இல்ல. நாங்க
1: இப்ப
2: சமீபத்துல மயக்க சீக்கிரம் உண்டாப்ல,
1: அதனால
2: என்ன
1: ஹோல் தெரியுங்களா உங்களுக்கு? அது தெரியலீங்களா? சரி, பரவாயில்ல.
2: குழந்தைங்க வந்து சொன்னாங்க போது, அவரு வளர நல்லா வளர நல்லா சாப்பாடு கொடுத்துட்டே இருங்க, வளர வளர இதாயிடும், படிக்கட்டு மட்டும் ஏறி இறங்க விடாதீங்க ரொம்ப.
1: ஓகே ஓகே,
2: அந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஒரு நாலு வாட்டி போயிட்டு போய் காட்டணும்.
1: ஓஹோ,
2: அதாவது
1: நிறைய டைம் வந்து எக்கோ ஸ்கேன்ல சின்ன சைஸ் ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா சில ஸ்கேன்ஸ்ல தெரியாம கூட போகலாம். ஏன்னா அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் டாக்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா ஹோலோடைய சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற பட்சத்தில் ஹோல் ஆனது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும், பேஷண்ட்டுக்கும் எதுவும் பெரிய சிம்டம்ஸ் இல்லை, அதனால செகண்டரி பாதிப்பு எதுவும் ஹார்ட்டில் ஏற்படலை அப்படின்னாக்கா டாக்டர்ஸ் யூஸ்வலாக வந்து பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அண்ட் எக்கோ ஸ்கேன்லையுமே சில டைம் வந்து சின்ன ரொம்ப சிறிய ஹோல் ஆனது தெரியாமல் கூட போயிடலாம். முக்காவாசி ஹோல்ஸ் நம்ம பாக்குறது வந்து நிறைய வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய சான்சஸ் தான் ஜாஸ்தி. அது தானாவே க்ளோஸ் ஆகும், டாக்டர்ஸ் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்பப்போ, ஒரு பீரியாடிக்கா ஒரு எக்கோ ஸ்கேன் எடுத்து

0: ஹோலுடைய சைஸ் என்ன, எவ்வளோ பிளட் ஃப்ளோ அது சைடில் போகுது, ப்ரெஷர் என்னன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய டைம் வந்து நாம் க்ளோஸ் பண்ணணுன்ற தேவை இல்லாமல் தானவே வந்து க்ளோஸ் ஆகிடும். அதை வந்து சில டாக்டர்ஸ் எதிர்பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கண்டிஷன் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாக்கா ஹோல் வந்து தானாக க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சம் அடிஷ்னல் ப்ராப்ளம் ஏதோ இருந்திருக்கணும், அதனால தான் வந்து டாக்டர்ஸ் வந்து இது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சில அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி
1: 2025ல போய் காட்டும் போது முன்னாடி எல்லாம் அதை தான் சொன்னாங்க. யார் கூடாது, சைக்கிள் ஓட்ட விடாதீங்க, 2025ல போய் டாக்டர் போய் காட்டணும்.
0: ஓகே,
1: அவரு அவர் இஷ்டத்தை கூட்டிருக்கா, பிரச்சனை சரியா போச்சு, ஆனா டென்ஷன் ஆகாத பாத்துருங்க.
0: ஓகே ஓகே,
1: இத லாஸ்டா இதை மட்டும் தான் சொன்னாங்க, நல்லா ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சாப்பாடு எல்லாம் போனாங்க.
0: பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஹோல் மட்டும் சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸுக்கு பாதிப்பாக இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோல் தனிப்பட்ட முறையிலையும் வரலாம், ஹோலோட கூடிய கூடவே ஹார்ட்டில் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். ஸோ டாக்டர் வந்து அதை மட்டும் பார்க்காம அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸையும் பார்த்து அதனால தான் உங்களை ரெகுலர் ஃபாலோஅப்க்கு வர சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் மயக்கம் அடைஞ்சிட்டாரு அப்படி சொல்லி சொல்கிறீங்கனாக்கா, ஸோ அது எதனால் வந்துச்சு, வெறும் ஹோல்னால தான் வந்துச்சா இல்லை பேஷண்ட்டுக்கு அடிஷ்னல் ப்ராப்ளம் இருக்குதான்றதையும் நம்ம கொஞ்சம் ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் எங்கே காட்டுறீங்கனாலும் அதை திரும்ப அதை பர்டிகுலராக இன்னும் டீட்டெயில்டாக எவாலுவேட் பண்ணணுன்ற மாதிரி தான் நான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும் உங்களுக்கு.
2: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களை இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ ஹெல்த் செக்அப்.
4: இதில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஹீமோக்ளோபின், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சீரம் பொட்டாசியம் போன்ற பரிசோதனைகள் வெறும் 999 ரூபாய் பேக்கேஜில் செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9791499411.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
2: தாய்நாட்டை போற்றும் தருணத்தில் நம் வீட்டு மகளிரின் நலனை பேணுகிறது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: பெண்களுக்கான நல்வாழ்வு பரிசோதனை ஃப்ரீடம் டு லிவ் ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு HPV DNA டெஸ்ட், மேமோகிராம், எக்கோ ஸ்கிரீனிங் மட்டுமல்லாது RFT, யூரின் ரொட்டீன், PSH டெஸ்ட் எடுக்கப்படுவதுடன் மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்படும்.
4: For contact 9741499.
1: இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை பற்றி நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் எஸ் ராஜநாராயணன் அவர்கள் நமக்கு விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் டாக்டர். தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து பிறவி குறைபாடு இதயத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரியான உணவு, உடற்பயிற்சி மற்றும் தடுப்பூசிகள் தொடர்பா பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி
5: குழந்தைகளுக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்களுடைய தடுப்பூசியான ஷெட்யூல் வந்து எப்பயும் போல நார்மலா இருக்கணும். அன்லஸ் ஒரு இந்த ஹோல்ஸ்னால ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்ற சுச்சுவேஷனை தவிர அவங்களுடைய இம்யூனைசேஷன் ஷெட்யூல் வந்து எப்பயும் போல நார்மலாக இருக்கணும். ஹோல் இருக்குதுன்றதுக்காக நம்ம இம்யூனைசேஷனை

0: தள்ளி போடவோ அல்லது வந்து ஸ்டாப் பண்ணவோ கூடாது. மேலும் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஆக்சுவலாக பேஷண்ட்டுக்கு வந்து சின்ன சைஸ் ஹோல்ஸ் இருக்கிறப்போ பேஷண்ட்டுக்கு வந்து பெருசாக பெரிய சிம்டம்ஸ் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எப்பயும் போல் நார்மல் தாய்ப்பால் கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் நார்மல் நியூட்ரிஷன், அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது நார்மலாக கிடைச்சாலே போதுமானது. அதிக பெரிய சைஸ் ஹோல் அல்லது வந்து அந்த ஹோல்னால் குழந்தைக்கு பாதிப்பானது, எடை கம்மியாக இருக்கிறது அல்லது மூச்சு திணறல் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேஷண்ட்டுக்கு வந்து இன்னும் நியூட்ரிஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக கிடைக்க வேண்டியிருக்கும். எடை கூடுற மாதிரியான நியூட்ரிஷன் கிடைக்க வேண்டியிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி அது மூலிமா அவங்களுடைய வெயிட் கூடுறதுக்கான நடைமுறைகளை நம்ம கையாள வேண்டியிருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அவங்களுக்கு உடற்பயிற்சி செய்யறது, இல்லை இதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட பேசின காலர் கூட சொன்னாங்க சைக்கிள் ஓட்டுறத கம்மி பண்ணுங்க, மாடிப்படி ஏறுறத கூட கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உணவு வகைகளில் அவங்க என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குங்களா?
0: உணவு பழக்க வழக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஹோல்க்குன்னு எந்த பர்டிகுலர் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அவங்க பேஷண்ட்ஸ் வந்து நார்மலாக அவங்க ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்றதுக்காக இந்த பர்டிகுலர் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அல்லது இந்த பர்டிகுலர் ஃபுட் எடுத்துக்கிட்டால் இது க்ளோஸ் ஆகும்ன்ற மாதிரியான தாட்ஸ் இருக்க தேவையில்லை. ஸோ எனி அதர் நார்மல் இண்டிவிஜுவல் மாதிரி இருக்கலாம், பட் அவங்க ஹோலுடைய சைஸ் அவங்களுடைய சிம்டம்ஸ் அதுக்கேற்றவாறு ட்ரீட்மெண்ட்டை வேரியாமை ஒழிய அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பெருசாக வேரியாகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எனி அதர் நார்மல் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம்.
1: ஓகே, தொடர்ந்து பேசலாம் நேர்களை, விளம்பரத்தை தொடர்ந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர், நீங்க இப்போ வந்து இதயத்தில் துளைகள் இதயம் பத்தினா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த துளை அப்படின்றது குழந்தை பருவத்திலிருந்து தான் ஏற்படும் அப்படின்றத நீங்க சொன்னதுனால, இப்போ அது வந்து குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல கருவுறும் போதிலிருந்து வரும் அப்படின்போது ஜெனட்டிக்கா ஏற்படுமா, இல்ல வேற என்னென்ன ஃபேக்கல்ட் இருக்கு அந்த மாதிரி துளைகள் ஏற்படுறதுக்கு அப்படின்றத சொல்லுங்க டாக்டர்.
0: நிறைய காரணிகள் உண்டு. ஜீன் மூலிமா ஃபேமிலியில் ரன் ஆகக்கூடிய சிண்ட்ரோம்ஸ் மூலிமாவும் இந்த ஹார்ட்டில் ஹோல்ஸ் வரலாம். அல்லது தாய் வயிற்றில் குழந்தை இருக்கிறப்போ தாய்க்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் சில டைம் வந்து இந்த பிடிஏன்ற கண்டிஷனை உண்டாக்கலாம். வெவ்வேறு காரணிகள் உள்ளன. இப்போ சம்டைம்ஸ் வந்து தெரியாமல் மதர் வந்து சில மெடிசன்ஸ், அதாவது குழந்தையை பாதிக்கக்கூடிய மெடிசன்ஸ் தெரியாமல் எடுத்தாங்களோ, அப்படி இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த ஹார்ட் ஹோல் பாதிப்பு வரலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஹோல் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன காரணத்தினால அந்த ஹோலானது வந்திருந்தாலும் அந்த ஹோலானது ஐசோலேட்டடாக இருக்கா அல்லது ஒரு ஒரு பெரிய ஹார்ட் கண்டிஷனுடைய ஒரு பகுதியாக இந்த ஹோல் இருக்காதுன்றது தான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி வேரியாகுமே தவிர, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது கொஞ்சம் ஒரு என்ன ஒரு செகண்டரியாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டராக தான் இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இது மாதிரி ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசிகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
0: ஜென்ரலாக சொல்லணும், இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் ஹோலை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தடுப்பூசிகள் கிடையாது. மதர் வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஹோல்ஸை நம்மளால் தடுக்க முடியாது. அதர்வைஸ் மதர் வந்து ஜென்ரலாக அவங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் எடுக்க வேண்டிய அடிக்குவேட் நியூட்ரிஷன், தேவையில்லாத அடிஷ்னல் மெடிசன்ஸ், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், சம்டைம்ஸ் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், இந்த மாதிரியான விஷயங்களை மதரானது ரொம்ப தவிர்க்க வேண்டிய இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் ஹோல்ஸ்ன்றது ஒன்று ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு கம்மியான ஃப்ராக்ஷன் தான் வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். முக்கால்வாசி டைம் வந்து ஹோல்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அல்லது வந்து தடுக்க முடியாதுன்னு தான் அதுதான் யதார்த்தமான பதிலாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும். அப்போ

0: ஹார்ட்ல வந்து ஹோல் இருக்கு அப்படின்னும் போது அவங்க குழந்தையிலிருந்து அவங்க வளர்ற வரைக்குமே அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்றது, மாரல் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து எப்படி கொடுக்கணும் அந்த இந்த சமூகமும் சரி குடும்பமும் சரி,
1: அதை பற்றி சொல்லுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நிகழ்ச்சியோட கடைசி

0: ஹார்ட்ல வந்து ஹோல் இருக்கு அப்படின்னும் போது அவங்க குழந்தையிலிருந்து அவங்க வளர்ற வரைக்குமே அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்றது, மாரல் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து எப்படி கொடுக்கணும், அந்த இந்த சமூகமும் சரி குடும்பமும் சரி, அதை பற்றி சொல்லுங்க.
1: வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் இருக்கும். ஸோ பேசிக்கலி ஹார்ட்ல ஹோல் இருக்குன்றது ஒரு ஸ்டிக்மாவா மாறி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு லேபிளாக வச்சு அவங்களுடைய நார்மல் பர்ஃபார்மன்ஸ் ஆர் நார்மல் லைஃப் லீட் ஆன் பண்ணுறது எந்த வகையிலுமே ஐ மீன் இது தடுக்கக்கூடாது. ஹோல் இருந்தால் என்ன, அதை நம்ம ஃபாலோ அப் பண்ண போகிறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டறிஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ ட்ரீட்மெண்ட் இருந்தால் ஐ மீன் ஹோல் இருந்தாலும் சரி, பேஷண்ட் வந்து அவங்களுடைய நார்மல் ஹேபிட்டை நார்மல் லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க லீட் ஆன் பண்ணணும். ஃபேமிலி சைடுமே வந்து அதை ஒரு பெரிய ஃபேக்டராக கன்சிடர் பண்ணாமல் அவங்களுடைய நார்மல் ஹேபிட்ஸை அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும்.
0: இதை சொல்லி சொல்லி உங்களுக்கு ஹார்ட்ல ஓட்ட இருக்கு அப்படி சொல்லி அவங்க ஒரு டிப்ரஷன்ல போக கூடாது.
1: சோ உங்களுக்கு ஹோல் இருக்கு, நீ இது பண்ண கூடாது அது பண்ண கூடாது அப்படி. ஓகே, கேர்ஃபுல்லா இருக்குது குட், பட் ஹேவிங் செட் தட் அவங்க வந்து மத்த பியர்ஸோட இருக்கறத வந்து தடுக்க கூடாது. தே ஷட் ஃபங்க்ஷன் நார்மலி வித் தி அதர் பியர்ஸ். அகைன் அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் இருக்குன்ற பட்சத்தில், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் பாதிப்பே கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்ற பட்சத்தில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படலாம், தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் லிமிடேஷன்ஸே இல்லாத பட்சத்தில் செயற்கையாக நாம்மளே வந்து ஹோல் இருக்குன்றதுக்காக நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடுக்கிறது சரியா இருக்காது. தே ஷுட் லீட் அ நார்மல் லைஃப், தட் இஸ் மை அட்வைஸ்.
0: ஓகே டாக்டர். ஸோ இப்போ ஒரு மருத்துவரா, ஒரு இதயம் மருத்துவரா நீங்க வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில அறிவுரைகள் ரொம்ப ஷார்ட்டா எங்களுக்கு சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, இந்த ஹோல்ஸ்ன்றதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு இருதய மருத்துவரா நான் சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுடைய உங்களுடைய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் கேரி ஆன் பண்ணணும். அதே சமயத்தில் உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் அல்லது உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் வந்து அர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். கூடவே சில கெட்ட பழக்க வழக்கங்கள், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் அல்லது ஆல்கஹால், இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி அல்லது ஸ்டாப் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய லைக் லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு சின்ன சிம்டம்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் அதை இக்னோர் பண்ணாமல் அல்லது அதுக்கு ஒரு காரணம் சொல்லி அதை தள்ளி வைக்காமல் அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அதை சரியான முறையில் டாக்டர் இடத்துல கன்சல்ட் பண்ணி அதுக்கான டெஸ்ட் பண்ணி சப்போஸ் பாதிப்பு இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தீங்கன்னாக்கா யூ வில் ஹாவ் அ குட் லைஃப் அண்ட் ஹெல்தி லைஃப்.
0: ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர் எங்களுடைய கேள்விகள் அத்தனைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சந்தேகங்களுக்கும் நிறைய விளக்கம், தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு, எங்களுடைய நிலையத்திற்கு வந்து நான் உங்களோட ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் ரொம்பவே நன்றி டாக்டர்.
1: தேங்க்யூ. எஃப்எம் ரெயின்போவுக்கு ரொம்ப நன்றி.
0: நேயர்களே, இன்றைய நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகள் மற்றும் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. ஹலோ டாக்டர் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் விநாயகா மிஷன், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், புதுச்சேரி.
2: நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ. நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ ஹெல்த் செக்அப்.
3: இதில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஹீமோக்ளோபின், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சீரம் பொட்டாசியம் போன்ற பரிசோதனைகள் வெறும் 999 ரூபாய் பேக்கேஜில் செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9791499.
4: शाम के 4 बज गए हैं और पेश हैं एफएम रेनबो पर इस घंटे के मुख्य समाचार।

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5 மணி ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேர்களுக்கும் சூப்பரான ஒரு குட் ஈவினிங். சோ என மக்களே, அலையோடு விளையாடு ஷோக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ், அலையோடு விளையாடு ஷோவை இன்னைக்கு நம்ம ராக் பீச்ல இருந்து வழங்குறதுக்காக ஆர் ஜே புவனேஷ் வெயிட்டிங்ல இருக்காரு. வாங்க, அவர் என்னென்னலாம் கேம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, யார் யாரெல்லாம் பேசுறாரு அப்படிங்கறத கேட்கலாம். ஓவர் டு புவனேஷ்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. எஸ், நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆர்ஜே போனேஸ் ஆகிய நான் வந்து இன்னைக்கு ராக் பீச்சுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபன்ஃபுல்லான கேம்ஸ் போடையும் ஜாலியா நம்ம கொண்டு போக போறோம். முதல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். உங்க பேர் என்ன? பாண்டிச்சேரிதான். அடிக்கடி வந்து போதுங்களா?

முக்கியமான கண்டக்டர். ஓகே சூப்பர்.

நெக்ஸ்ட் கிளாஸ் முள்ளு. ஓகே முள்ளு. அப்புறம் என்ன இருக்கும் கிளாஸ்ல, என்ன இருக்கும் நம்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கடைசியா ஒரு கேம் ஓகேயா, நான் வந்து உங்களுக்கு க்ளூ கொடுப்பேன், அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும் ஓகேயா. ஃபர்ஸ்ட் இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், சீக்கிரம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இன்னும் ஈஸியா சொல்றீங்க. சரி நெக்ஸ்ட் இது ஒரு அனிமல், 5 4 3 2 1 இல்ல தப்பு தப்பு தப்பு. அடுத்த க்ளூ போயிடலாமா, லேண்ட்ல தான் இருக்கும் இது, தரையில தான் வாழும், சீக்கிரம் இல்ல சீக்கிரம் சீக்கிரம் இல்ல இல்ல இல்ல சூப்பர். அடுத்து இது ஒரு ஃபுட்டு இல்ல இல்ல, அடுத்த க்ளூ போயிடலாமா, இது ஒரு பழம் இல்ல இல்ல இல்ல இல்ல, அடுத்த க்ளூ போயிடலாமா, எல்லோ கலர்ல இருக்கும் சூப்பர். எல்லா கேமும் சூப்பரா விளையாடுங்க, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. நேர்களே முதல் நேரம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் ரொம்பவே ஜாலியா சூப்பரா கேம் விளையாடுங்க, ரொம்பவே ஃபன்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க FM 90.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 5:14:45 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாட நிகழ்ச்சிய கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க அடுத்ததா இந்த ஈவினிங் டைம்ல பீச்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம புவனேஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: மீண்டும் நம்மளுடைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ராக் பீச்ல இருக்கேன். ராக் பீச்ல ரொம்பவே ஃபன்ஃபுல்லாகவும் ஹரி கேம்ஸ் ரொம்ப ஜாலியா விளையாட்டு போனாங்க முன்னாடி வந்த நேர் வந்து. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு?
4: நீங்கன்னா
3: இப்போ பீச் வந்து கண்டிப்பா வந்து பழக்கப்பட்ட இடமா தான் இருக்கும்.
4: ஆமா ஆமா.
3: ஓகே, பீச்சுக்கு வந்துருக்கீங்க, தனியா வந்துருக்கீங்க, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணலாம், மைண்ட் வந்து ஏதாவது ரொம்ப இதுவா இருக்கு, காம் பண்ண வந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கீங்களா?
4: ரிலாக்ஸ் பண்ணலாம்.
3: ஓகே ஓகே ஓகே. அடிக்கடி வர பழக்கம் இருக்கா?
4: அடிக்கடி வரும்.
3: அடிக்கடி
4: ஒரு 2-3 டைம் வந்துருக்கு.
3: ஓகே, வீக்லி 2-3 டைம் வந்துருக்கு.
4: ஓகே,
3: எதனால நைட் இந்த இடத்துக்கு வந்தா ரொம்ப அமைதியா இருக்கலாம் அப்படின்றதுக்காக
4: வந்துருக்கு.
3: ஓகே ஓகே ஓகே.
4: கொஞ்சம் ஃப்ரீயா
3: ஈவினிங்
4: வரைக்கும்

0: ஆபீஸ் ஃபுல்லா அலசி அரைஞ்சிட்டு அந்த அளவுக்கு அம்மகளை கொண்டு போயிடும். அது ஜாலியா இருந்தது. நல்லா
1: கேட்பேன்
0: போகும்போது
1: ஒரு சில கேம்ஸ் எல்லாம் உங்க கூட விளையாட போறேன். இந்த ஷோ பேரே வந்து அலையோடு விளையாடு. அதெல்லாம் கேட்கறதுனால நம்ம வந்து இங்க விளையாட போறோம். நிறைய வேர்ட்ஸ் வச்சு கேம்ஸ் எல்லாம் விளையாட போறோம் சரிங்களா. நான் வந்து ஒரு ஒரு லெட்டர் கொடுப்போம் உங்களுக்கு, அதுக்கு அதுக்கு ரிலேட்டடா ஒரு நாலு டாபிக் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை எனக்கு சொல்லணும். ஓகே, இங்கிலீஷ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீ டீன்னு நான் சொல்றேன்னா அதுக்கு வந்து நான் ஃப்ரூட், அனிமல், வெஹிக்கிள், அப்புறம் ஃபுட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு வந்து நீங்க வேர்ட்ஸ் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்னா டொமேட்டோ, அனிமல்னா டைகர் சொல்லிட்டோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, வெஹிக்கிள்னா ட்ரக், ஃபுட்டுனா டோஸ்ட், இந்த மாதிரி. ஓகே, நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா உங்களுக்கு வந்து எல்
0: கொடுக்குறேன்.
1: லெட்டர் மட்டும் சொல்றேன். இப்போ ஃப்ரூட்ல ஒன்னு சொல்லணும், அனிமல்ல ஒன்னு சொல்லணும், வெஹிக்கிள்ல ஒன்னு சொல்லணும், ஃபுட்லயும் ஒன்று சொல்லுவோம். ஆமா, ஃப்ரூட்ல சொல்லுங்க. லீஃப், லீஃப். ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து அனிமல். அனிமல் நீங்கள் கரெக்ட். நெக்ஸ்ட் வெஹிக்கிள். அனிமல் நீங்க கூட சொல்லலாம். இல்ல, நான் நோட்டு வச்சு கேன்சரா சொல்றீங்க. வெஹிக்கிள் வந்து ஆக்சுவலி கஷ்டம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கே தெரியாதுன்னு
0: நினைக்கிறேன்.
1: இல்ல, சரி, ஓகே. ஃபுட்டு சொல்லு. ஃபுட்டு இது வந்து ஒரு எக்ல செய்யற ஃபுட்டு, ரெகுலரா நம்ம சாப்பிடணும். எக்ல, எக்ல கிளப்பு எனக்கு தெரிஞ்சு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. சரி, நெக்ஸ்ட் ஜி, ஃப்ரூட் சொல்லுங்க. ஓகே, அனிமல். ஜிராஃப், சூப்பர். வெஹிக்கிள், சொல்லுவாங்க. சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேம் போயிட்டேன். இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு குழு கொடுப்பேன்.

0: அந்த க்ளூவுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? தொடர்ந்து ஒரு அஞ்சு க்ளூ இருக்கு என்கிட்ட, நீங்க எதுல எதுல கண்டுபிடிக்கிறீங்களா அதுக்கு நீங்க இல்ல பாப்போம். ஃபர்ஸ்ட் க்ளூ, இது ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிரினம். ஆன்சர் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா நான் அடுத்த க்ளூ போவேன். ஆமா ரொம்ப பெருசாலாம் சிம்பிளா நாங்க சார் இல்ல அவ்வளவு தண்ணி இல்லவனே மெயின் தான் ஃபர்ஸ்ட் வரணும். சரி ஓகே, அடுத்த க்வெஸ்சன். எனக்கு புரியுது, வீட்டுல கண்டிப்பா இருக்கும், எல்லாம் வீட்லயும் இருக்கும். ட்ரை பண்ணுங்க, ரெண்டு மூணு தப்பான ஆன்சரா சொல்லுங்க. இது வந்து டைம் பார்க்க யூஸ் ஆகும், ஈஸியா நான். சரி ஓகே, நெக்ஸ்ட். இது வானத்துல இருக்கும், வானத்துல இருக்கும், வானத்துல மோஸ்டா மூணே மூணுதான் இருக்குனால ஆன்சர் எடுத்துக்க. சரி நெக்ஸ்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். சரி அடுத்த குழு சொல்றேன், விளையாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்,
1: விளையாடுறதுக்கு
0: இல்ல கன்ஃபார்ம் சொல்லுங்க. அண்ணா ஆன்சர் உங்ககிட்ட வாங்க வேண்டியதா இருக்கு. ஓகே ஓகே, இது ஒரு சூப்பரா விளையாண்டீங்க, தேங்க்யூ சோ மச். நல்லா விளையாண்டீங்க. நேர்களே இன்னொரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதே மாதிரியே தொடர்ந்து சேர்ந்து நிறைய ஜென்ஸோட நாளை கொண்டு போவோம். தொடர்ந்து கம்பைன் கோப்பில் 102.8 அலையோடு விளையாடுச்சு.
2: மச்சாமே சாவி சருவா.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நிகழ்ச்சி நாளை காலை 6:55 கேட்கலாம்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்கநகை மாளிகை.
6: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
5: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 5:29. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: live update of the ongoing Asian Games 2026. Thank you.
1: Asian Games 2026 IG Nagoya.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 5:37.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நிகழ்ச்சி நாளை காலை 7:25 கேட்கலாம்.
7: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ நம்ம நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்க வெல்கம் பேக் சொல்லி வரவேற்கிறோம். இப்போ நம்மளுடைய புவனேஷ் கிட்ட நம்ம கொடுத்துடலாம் டைரக்டா.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. அலியோட நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராவ் குளூஸ்ல தான் நம்ம இருக்கோம். இன்னொரு நேரம் வந்து பண்ணலாம், அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். யாரு என் பேர்? நாங்க பாண்டிதான்.
1: ஓகே பாண்டினா, கீர்த்தி காருக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு
2: நிறைய வாங்கலாம் பசங்களுக்கு நடக்காம அப்படியே வாங்கி அனுப்பிச்சிருக்கேன். இப்பதான் அதுக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதை மிஸ் பண்றேன்.
1: வழக்கம் போல இல்லாம அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல பசங்களோட வந்தப்போ ஏதாவது மறக்க முடியாத விஷயம் இதா இருந்துச்சு?
2: மறக்க முடியாது. அப்ப பஸ்ல போகும்போது அவங்க ஃப்ரீயா விட முடியாது, வாங்க வாங்க கூப்பிட்டு வந்துரும், வர்றது லேட்டா இருக்கும், போகணும் சீக்கிரம் இருக்கும். இப்ப அப்படி இல்ல, வர்றது லேட்டா வந்தாலும் போகிறது கொஞ்சம் லேட்டா போனாலும் ரொம்ப ஜாலியா தான் இருக்கு.
1: ரொம்பவே ஜாலியா போச்சு, நிறைய சூப்பரா இருக்கும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்களோட சின்ன வயசுல இருந்திருக்கும் இப்ப இருந்திருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தாங்க, ஷேர் பண்ணாங்க, நிறைய விஷயத்த மிஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை
0: உங்கள் ரெயின்போ புதுவை 102.8.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணா வேணா.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

நேயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். டெல்லி டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரோட்ரோ கோப்பை கால்பந்து போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஜூனியர் சிறுவர் பிரிவு இறுதியாட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே கால்பந்து போட்டியின் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். 5:45 49 நொடிகள் ஆயிற்றுக்க திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பாப் ஷாலினி குரலில்

நேரம் 5:56. 10 நொடிகள் ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரை இசை நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்த ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் சுரேஷ் பீட்டர் மற்றும் ஷாகுல்

0: நேர்களே, மாநில செய்திகளை தொடர்ந்து டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரட்டோ கால்பந்து போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஜூனியர் சிறுவர் பிரிவு இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனை ஆட்ட இறுதி நேரம் வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையே மனித வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்கரையை வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான உந்துசக்தியாக மாற்றுவதில் மத்திய அரசின் சாகர்மாலா திட்டம் முக்கிய பங்காற்றி வருகிறது. மத்திய அரசு கச்சா சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான அடிப்படை சுங்கவரியை குறைத்து அறிவித்துள்ளது. 2030 புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு மனிதருக்கும் சேவையே வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று வாத்நகர் முதல் வாரணாசி வரையிலான யாத்திரையில் ஈடுபட்டுள்ள சேவை யாத்ரீகர்களுடன் மெய்நிகர் முறையில் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். அரசியலில் கூட சேவைதான் முக்கிய நோக்கம் என்றும், ஒருவர் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் சேவை உணர்வை விட்டுவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: சமுதாயத்தின் கடைக்கோடி மனிதன் வரை சேவை புரிவதே அரசு திட்டங்களின் நோக்கம் என்றும், சூரியகர் PM கிசான் போன்ற அரசின் பல்வேறு திட்டங்களே இதற்கு சான்றாகும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சேவை உணர்வு அரசு கொள்கைகளின் உந்து சக்தியாக இருந்தால்தான் நாடு முன்னேற முடியும் என்றும், நாட்டில் 25 கோடி ஏழைகள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு 4 கோடி ஏழைகளுக்கு கல்வீடு கிடைத்திருப்பதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்ட இளைஞர்கள் உட்பட ஒவ்வொருவரும் சேவை உணர்வுடன் பாடுபட வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். இன்றைய இளைஞர்கள் முன்னேறிய இந்தியாவின் சிற்பிகளாக மட்டுமின்றி முன்னேறிய இந்தியாவின் பயனாளிகளாகவும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் போது சேவா யாத்ரிகர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். யாத்திரையின் ஒரு பகுதியாக மரக்கன்றுகளை நடும் பணிகள் மற்றும் தூய்மை பணிகளில் இவர்கள் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்றுவரை அயராத உறுதிப்பாட்டுடன்

0: வருகிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சாகர்மாலா திட்டத்தினால் துறைமுகங்கள் மூலமான நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஊக்கம் பெற்று வருவது குறித்து தற்போது காண்போம்.
1: துறைமுகங்களை உற்பத்தி மையங்கள், விற்பனை சந்தைகள் மற்றும் மக்களுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் கடலோர பகுதிகளை வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மாற்றும் நோக்கிலான சாகர்மாலா திட்டம் 2015 தொடக்கப்பட்டது. துறைமுகங்களின் நவீனமயம், துறைமுகங்களுக்கும் இதர போக்குவரத்து கட்டமைப்புகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு, துறைமுகங்களை மையமாக கொண்ட தொழில் மயம், கடலோர பகுதி மக்களின் சமூக மேம்பாடு, கடலோர மற்றும் உள்நாட்டு நீர்வழி பாதைகளின் கூடுதல் மேம்பாடு ஆகிய 5 தூண்களை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் அமலாகி வருகிறது. இத்திட்டத்தின் விளைவாக நாட்டில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மொத்தம் 606,000 கோடி ரூபாய் மதிப்பில் இனம் காணப்பட்ட 845 மேற்பட்ட பணிகளில் சுமார் 315 பணிகள் ஏற்கனவே நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளன. பெரிய துறைமுகங்களில் கப்பல்கள் தங்கி நிற்கும் காலம் 2014 96 மணி நேரமாக இருந்த நிலையிலிருந்து கடந்த ஆண்டு 49 மணி நேரமாக குறைந்துள்ளது. தற்போது 9 இந்திய துறைமுகங்கள் உலகின் முதல் 100 முக்கிய துறைமுகங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 2014 முக்கியமான இந்திய துறைமுகங்களின் சரக்கு கையாளுகை திறன் ஆண்டுக்கு 873 மில்லியன் டன்னாக இருந்த நிலையில் தற்போது இது ஆண்டுக்கு 1728 மில்லியன் டன்னாக 2 மடங்கு அதிகரித்துள்ளது. நாட்டில் சரக்குகளின் அளவு அடிப்படையிலான வர்த்தகத்தில் 95%, சரக்குகளின் மதிப்பு அடிப்படையிலான வர்த்தகத்தில் 70% தற்போது கடல்சார் போக்குவரத்து பாதைகள் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இந்தியாவின் நீண்ட கடற்கரை புவியியல் அனுகூலமாக மட்டுமின்றி வளர்ச்சி, வர்த்தகம் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான உந்து சக்தியாகவும் மேம்பட்டு இருப்பதில் ஐயமில்லை.
0: மத்திய அரசு உள்நாட்டு சந்தையில் சமையல் எண்ணெய் விலை நிலவரங்களை கட்டுப்படுத்தும் வகையில் கச்சா சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான அடிப்படை சுங்கவரியை குறைத்துள்ளது. கச்சா சூரியகாந்தி எண்ணெய் மீதான 10% வரி 0%, கச்சா பாமாயில் மீதான 10% வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் மீதான அடிப்படை சுங்கவரியும் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி குறைப்பின் பலன்கள் உடனடியாக நுகர்வோருக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு சமையல் எண்ணெய் தொடர்பான தொழில்துறையினர் மற்றும் வணிகர் சங்கங்களையும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஜிப்மரில் மேம்பட்ட மரபணு பரிசோதனைகள் மூலம் காசநோயை கண்டறிதல் என்பது குறித்த 3 தேசிய மாநாட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 148 கிராமங்களில் 36 கிராமங்கள் காசநோய் இல்லாத நிலைக்கு மேம்பட்டுள்ளதாகவும், மத்திய மாநில அரசுகளின் தொடர்ச்சியான முயற்சிகளால் 2030 புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்றும் அவர் கூறினார். ஜிப்மர் வளாகத்தில் உள்ள APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியார் பிறந்த நாள் இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒயிட் டவுன் பகுதியில் இன்று நடைபெற்ற பிளாக் ரன் என்னும் குப்பை எடுப்பு ஓட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் தொடக்கி வைத்தார். நகராட்சி ஆணையர் திரு KP ஸ்ரீஜித் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு ஸ்வச்சதா உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஸ்வச் பாடசாலை

0: சாலா தூய்மைப் பணிகள் SADP பள்ளியில் இன்று நடைபெற்றன. நீர் மேலாண்மை மற்றும் நீர் சேமிப்பு குறித்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பது குறித்து அரசுத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் காரைக்காலில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் ஆணைய தலைவர் திருமதி நாகஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம், காரைக்கால் சார்பு ஆட்சியர் திருமதி பூஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடந்த பின்னர் படிப்படியாக வலுவிழந்து வருகின்ற போதிலும் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஆந்திரத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஏனாமில் குடியிருப்பு பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். மழை நிலவரங்களை கருத்தில் கொண்டு இன்று ஏனாமில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றாலும் அடுத்த சில நாட்களில் லேசான மழை இருக்கலாம் என்றும் வரும் 30 தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் இரட்டை துடுப்பு போட்டியில் சத்னாம் சிங், சல்மான்கான் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்திய அணி சீன தாய்பே அணிக்கு எதிராக வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையே மனித வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்கரையை வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மாற்றுவதில் மத்திய அரசின் சாகர்மாலா திட்டம் முக்கிய பங்காற்றி வருகிறது. மத்திய அரசு கச்சா சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான அடிப்படை சுங்க வரியை குறைத்து அறிவித்துள்ளது. 2030 ஆண்டுக்குள் புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இனி டெல்லி டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரட்டோ கோப்பை கால்பந்து போட்டியின் 17வது வயதிற்குட்பட்டோருக்கான ஜூனியர் சிறுவர் பிரிவு இறுதியாட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே கால்பந்து போட்டியின் வர்ணனையை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை நிகழ்ச்சி தொடரும்.

6:56 10 திரை இசை கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒழிக்க வரும் பாடல் கருப்பன் திரைப்படத்திலிருந்து அழகழகா பிரதீப் குமார் பாடியிருக்காரு. அருமையான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

7:59 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து. ஜி வி பிரகாஷ்குமார், சக்தி ஸ்ரீ கோபாலன்.

7:04:35 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து, ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி குரலில்.

தீராதம் தீராதம் தீராதம் சத்தத்தா சூடானது சூடானது சூடானது யுத்தம் சூடானது சூடானது சூடானது ரத்தம் போராடுது போராடுது போராடு.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:36:58 நொடிகளாயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் இனிமையோடு கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. முதல் பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இளமாங்கலம் ஆறுமுருகன்.
1: முருகன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: உயரிய படம் பாடல் வந்து தையா தையா தையா, அந்த பாடல் வேணும்.
1: தையா தையா நலம் சார். ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
2: நன்றி சார், உங்களுக்கு இரவு வணக்கம்.
1: நன்றி நன்றி சார். நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அரை கிலோ ஒரு கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:42, 28 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேர்கே ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

நேரம் 7:44 35 நொடிகள்ல மனம் விரும்புதை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 என்ற நம்பருக்கு.

0: காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நிகழ்ச்சி நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக பாடல் கேட்க இணையும் அந்த காலர், வணக்கம்.
2: வணக்கம் சார், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க ஜெயா மேடம். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: படம் பாடி சார், பாடல் ஓ சோனா, அந்த பாடல் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். அந்த பாடல்
0: எனக்கு டெடிகேட் பண்றீங்களா? மிக்க நன்றி மேடம்.
2: தேங்க்யூ சார்,
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
2: நேர்களே,
0: இதோட மனம் விரும்புதை நிகழ்ச்சிக்கு நாம டாட்டா பை பை சொல்லிக்கலாம். மீண்டும் ஒரு மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until bye bye from RJ Max. நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நடந்தது
1: மௌத்தார்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: நேர்களை கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஒவ்வொரு மனிதருக்கும் சேவையே வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று வாத் நகர் முதல் வாரணாசி வரையிலான யாத்திரையில் ஈடுபட்டுள்ள சேவை யாத்ரீகர்களுடன் மெய்நிகர் முறையில் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆசிய மகளிர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை சீமா குமாரி மற்றும் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவிலும் கலப்பு ஸ்கீட் பிரிவிலும் வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ள இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் மேம்பட்ட மரபணு பரிசோதனைகள் மூலம் காசநோயை கண்டறிதல் என்பது குறித்த 3 நாள் தேசிய மாநாட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். மத்திய மாநில அரசுகளின் முயற்சிகளால் 2030ஆம் ஆண்டிற்குள் புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்று அவர் கூறினார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள சிடி ஸ்கேன் உள்ளிட்ட அதிநவீன மருத்துவ உபகரணங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று மாலை திறந்து வைத்தார். மாநில அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிரேசில் நாட்டை ஒட்டிய அட்லாண்டிக் பெருங்கடலில் கிடைத்த டுனா என்னும் சூறை மீன்களில் மட்டுமே ஒட்டுண்ணிகள் கண்டறியப்பட்டுள்ளதால் இந்தியாவில் கிடைக்கும் சூறை மீன்களை நுகர்வோர் தவிர்க்க தேவையில்லை என்றும், மீன்களை நன்றாக சுத்தம் செய்து முறையாக சமைத்து உண்டால் போதுமானது என்றும் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே புதுச்சேரி 7ஆம் பிராந்தியத்தில் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே அரிதாக கிடைக்கும் புலசா மீன்களில் ஒற்றை மீன் 26,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். இன்று அதிகாலை வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கரையை கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திரத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ புதுவை 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும்.

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இன்னைக்கு 9:16:13 ஆகிட்டிருக்கு. நம்ம மனசை இயக்கிற ஒரு துடிக்க வைக்கிற ஒரு ஸ்பெஷல் ஷோ தான் இந்த ஷோ, தேன் சிந்துதே வானம். ரகசியமும் காதலும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்னைக்கு நாம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். காதல் சொல்லி முடியாத ரகசியமா, இல்லை ரகசியமாய் வளர்ந்த காதலா? இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன பாடல் கேட்டு வாங்க, இன்னும் நிறைய விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கலாம்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:21:18 ஆகிக்கிட்டிருக்கு. விழியிலே மணி விழியிலே அப்படின்ற பாட்டு தான் இப்போ கேட்டிருப்பீங்க. ஆமாம், அழகு தாங்க அந்த பாட்டு. காதல் அப்படி தான், எப்போ ஆரம்பிக்குதுனே தெரியாது, மனசுக்குள்ளே ஒரு சின்ன ரகசியமாக தான் தொடங்கும். அந்த ரகசியம் ஒரு நாள் வெளியே வரும்போது அதுதான் உண்மையான காதல்னு புரியும்.

சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் ஆழம் அதிகம்னு சொல்லுவாங்க. 9:26 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டுருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் ஆழம் அதிகம். பார்த்து பேசுறத விட பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல தான் காதலோட உண்மையே இருக்கு. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கா? சொல்லாத அந்த ரகசியம் பற்றி பேசலாம் இந்த பாட்டுக்கு அப்புறம்.

0: கண்கள் பேச ஆரம்பிச்சிட்டா
1: வார்த்தைகளுக்கு வேலையே இல்லை. காதலும் ரகசியமும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தேன் சந்து தேவானம் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்களே பேச ஆரம்பிச்சிட்டா வார்த்தைக்கு வேலையே இல்லை. மனசுக்குள்ள எவ்வளவுதான் ரகசியம் வச்சிருந்தாலும் கண் கண்டுபிடிச்சிடும். அந்த அழகான தருணங்களை நினைக்கிற நேரம்தான் இந்த நேரல். இந்த பாடல் அதை ஞாபகப்படுத்தும்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தேன் சிந்ததே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட காதலும் ரகசியமும் அதை பற்றி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். காதலில் ரொம்ப பெரிய ரகசியம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காதலில் ரொம்ப பெரிய ரகசியம் என்னன்னா அந்த காத்திருப்பு தான். ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சும் அதை சொல்ல முடியாமல் தவிக்கிற அதை காத்திருப்புன்னு சொல்லலாமா இல்லை தயக்கம்னு சொல்லலாமா? தயக்கம்னு சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். தயக்கத்தோடு இருக்கிற அந்த காத்திருப்பு ரொம்ப அழகானது, ரொம்ப கஷ்டமும் கூட. காத்திருப்பு தான் காதலோட மிகப்பெரிய ரகசியமே.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நேரம் 9:44 பத்து நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. ரகசியமும் காதலும் அப்படின்றத பத்தி தான் ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பகிரப்படாத ரகசியங்களை பத்தி பேசுறமே, காதலில் பகிரப்பட்ட ரகசியங்களும் இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம யார்கிட்டையும் சொல்லாத சில விஷயங்களைத்தான் ஒரு ஸ்பெஷல் பர்சன் கிட்ட மட்டும் சொல்லுவோம். அதுதான் ட்ரூ லவ்ங்கிற இருக்கிற பழக்கம். அந்த ரகசியம் பாசம் பற்றி எந்த வார்த்தையில் சொன்னாலுமே புரியாது. நம்ம சொல்கிறது சரியா தவறா, இவங்க கிட்டே சொல்லலாமா வேணாமான்ற டவுட் கூட வராது. நமக்கே தெரியாமல் நம்மளோட ரகசியங்களை அவங்கக்கிட்ட ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவோம்.
1: சங்கத்தில் பாடாத கவிதை அங்க

0: என் கைகளே, சிந்தித்தேன் செந்தூர இதழ்களே, சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை,
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

9:50 மனம் மனதை மயக்கும் தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. காதலும் ரகசியமும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க ஆர்ஜே மேக்ஸ் நிறைய விஷயங்கள் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். மனதோட ரகசிய டைரி அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஆமா, உங்களுக்கு எந்நேரம் ஞாபகம் வந்திருக்கும், எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு ரகசிய டைரி இருக்கும்ல. அதில் எழுதப்பட்ட பெயரும் காதலும் என்றைக்குமே திறந்து வச்ச புத்தகம் மாதிரி நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைரியோட சில பக்கங்களை இன்றைக்கி நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சில ஆழமான நினைவுகள் அதில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். எப்போதும் அந்த ரகசியங்கள் நம்ம நினைவை தூண்டிக்கிட்டே இருக்கும்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: இன்னைக்கு நைட் கிளைமேட்டும் செம்மையா இருக்குல்ல. இந்த மழையோட இரவுல காதல் பத்தி பேசுறதே இன்னும் ஸ்பெஷல் தான். மழை துளி தூவும் போது மனசுக்குள்ளேயும் புது ரகசியங்கள் தாளாட்டும் இல்லையா?

0: நேயர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: பத்து மணி 20:34 மீண்டும் தேன் சிந்ததே வானத்தில் உங்களை வரவேற்பது நான், உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். காதலும் ரகசியமும் எப்படி ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம் ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக பேசிக்கிட்டு இருக்கோம்.

நள்ளிரவில் சில சிந்தனைகள் வரும் தெரியுமா? இரவு தூங்காமல் இருக்கும்போது நம்மளை தொந்தரவு செய்யும் ஒரு விஷயம் என்ன? இந்த நினைவுகள் தான், அதாவது ரகசிய நினைவுகள். காதலும் ரகசியமும் கை கோர்த்து நம்ம தூங்க விடாமல் ஒரு வேலை செய்யும் பாருங்க, அதோட அழகே தனி தான். இந்த நிசப்தமான இரவில் நம் மனசுக்குள்ளே நடக்கும் ஒரு தனிப்பட்ட உரையாடல் தான் அந்த காதல். தனிப்பட்ட ரகசியமான உரையாடல் தான் இந்த காதல்.

தூரங்கள் எவ்வளவு வேணா இருக்கலாம், 10:25 நிமிடம் 48 நொடிகளில் எஃப்எம் ரெயின்போ பொது 102

8 தேன் சிந்து தேவனம் கேட்டுட்ருக்கீங்க. தூரங்கள் எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும் அந்த ரகசிய பாசம், எப்படி ரகசிய பாசம் எப்போதுமே குறையாது. தூரத்தை கடந்து காதலை வளர்ப்பது ஒரு பிரியமான ரகசியம் போல, காதலுக்கும் தூரத்திற்கும் நடுவே ஒரு பாலமாய் நிற்பது அந்த நம்பிக்கையான ரகசியம்தான். இந்த தூரத்தின் வழியை ஒரு பாடலில் சொன்னால் எப்படி இருக்கும், அந்த பாடல் பொழிஞ்சா எப்படி இருக்கும்.

காதலும் ரகசியமும் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் 10:31 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. காதலும் ரகசியமும் அது என்னப்பா, அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரெண்டும் பிணைக்கப்பட்ட ஒன்று தான். எந்த ஒரு வாக்குறுதியையும் வாயால் சொல்ல தேவையே இல்லை, கண்களின் வழியே கொடுக்கப்படும் உறுதி மட்டும் போதும். அந்த உறுதிமொழியே இரு மனங்களுக்கு இடையே உள்ள ஒரு அழகான ரகசிய ஒப்பந்தத்தை கிரியேட் பண்ணிடும். காதலும் வாக்குறுதியும் ரகசியமாய் இணைந்து நம்மை ஆளத் தொடங்கும் தருணம் அது. எப்படி காதலும் வாக்குறுதியும் ரகசியமாய் இணைந்து நம்மை ஆளத் தொடங்கும் தருணம் இது.

0: வாழ்க்கை எவ்வளவுதான் மாறினாலும் முதல் காதலின் அந்த சின்ன ரகசியம் மட்டும் நம்ம மனதை விட்டு எப்போதுமே போகாது. காதலும் ரகசியமும் அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையின் எவ்வளவு மாறினாலும் முதல் காதலின் அந்த சின்ன ரகசியம் மனசை விட்டு எப்போதுமே போகாது. பல வருடங்கள் கடந்தாலும் அந்த நினைவுகள் ஒரு ரகசிய பொக்கிஷமாகவே நம்முடன் பயணம் செய்யும். காதலின் காலமும் கடந்தாலும் ரகசியங்கள் என்றும் மாறாமலே இருக்கும். அந்த நினைவுகளை மீட்டெடுக்க தினம் தினம் முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும்.
1: இளைய நிலா பொழிகிறதே

தேன் சிந்ததே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். யாரோ ஒருவரின் சின்ன சிரிப்பு நம் முழு நாளையும் அழகாக்குவதற்கு பின்னால் ஒரு காதல் இருக்கிறது. யாரோ ஒருவரின் சின்ன சிரிப்பு நம் முழு நாளையும் அழகாக்குவதற்கு பின்னால் ஒரு காதல் இருக்கிறது. அந்த சிரிப்பு எதனால் வந்தது என்பதை உலகத்திற்கு சொல்லாமல் ரகசியமாய் வைப்பதில் ஒரு பெரும் சுகம் உண்டு. அந்த சிரிப்பு எதனால் வந்தது என்பதை உலகத்திற்கு சொல்லாமல் ரகசியமாய் வைப்பதில் ஒரு சுகம் உண்டு. காதலும் அந்த சிரிப்பும் நம்மை அறியாமல் நம்மை செதுக்கும் ரகசிய கலைஞர்கள் தான். ஐயோப்பா, அந்த புன்னகை தாளாட்ட ஒரு பாட்டு கேட்டா எப்படி இருக்கும்?

10:48 17 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதை வானம் கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். காதலும் ரகசியமும், அதை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். காதல் காயம் ஏற்படுத்தினாலும் மீண்டும் அதே நபரின் மீது பாசம் வருது. வாழ்க்கையின் ஒரு பெரிய ரகசியம். காதல் காயம் ஏற்படுத்தினாலும் மீண்டும் அதே நபரின் மீது பாசம் வருது இல்லையா, அதுதான் வாழ்க்கையின் ஒரு பெரிய ரகசியம். காதலும் மனித மனமும் எப்போதும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மமாகவே இருக்குது. அந்த மர்மமும் ரகசியமும் தான் காதலின் அழகை இன்னமும் மெருகேத்துது. இந்த மாயாஜாலத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு வேணாம்.

நமது இந்த இரவின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தேன் சந்ததே வானத்தோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். மனசுல இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் சொல்லி தீர்க்க வேண்டிய நேரம் இது. காதலின் உன்னதத்தை உணர்ந்தவர்களுக்கு இந்த இரவு ஒரு மிகப்பெரிய பரிசு. ரகசியமும் காதலும் இணைந்து நமக்கு கொடுத்த இந்த அழகிய தருணத்திற்கு நன்றி சொல்வோம். இன்றைய ரகசியமும் காதலும் அப்படின்ற டைட்டில்ல தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சி உங்கள் மனதை தொட்டிருக்கும்னு நம்புகிறேன். காதலும் ரகசியமும் எப்போதுமே மனித மனங்களை இணைக்கும் அழகான ஒரு நூல் மாதிரி தான். இந்த இரவை உங்களுடன் கழிப்பதில் எனக்கு எப்போதுமே தனி மகிழ்ச்சி தான். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களிடமிருந்து தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க இழுத்துவக்கும் இன்பம் வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள் படைப்பு, திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேனீ வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம் வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ பார்க்கின்சன் நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா

காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, தமிழை கற்றுக்கொள்வது மற்றும் எழுதுவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ரேவதி அவர்கள் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இதில் உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு சுவாச மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கலையரசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இதில் 3:00 முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் புதுச்சேரி. 3:30 முதல் 4:00 வரை

0: போர் சீனிவாச முருகன் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர், இதில் உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு சுவாச மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கலையரசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இதில் 3:00 முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் புதுச்சேரி. 3:30 முதல் 4 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 4 கட் கேமரா ரோலிங். 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 10 வரையும் மீண்டும் 10:20 முதல் 11 வரையும் தேன் சிந்துதே வானம். 10:20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:00 முதல் பகல் 1:30 வரை மீண்டும் மாலை 3:30 முதல் இரவு 7:30 வரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையலை வரிசையில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:20 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நகர் உலா. 8:02 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்கள் நாதஸ்வர இசை கேட்கலாம். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்களின் தவில். 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம் சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி வானொலி புதுச்சேரி வானொலி நிலையம். 12:00 செண்பாய் என்றொரு செவிலித்தாய் நாடகம் எழுத்தாக்கம் ஜி நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ஜே பௌமினா, ஆர் பாலசுப்ரமணியன், எஸ் சாந்தி, ஜி வாசுதேவன், மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எஸ் சரவணன், டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்கள் பாடியுள்ள திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடல் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கிங் அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தமிழை கற்றுக்கொள்வது மற்றும் எழுதுவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முக அன்பர் சீனிவாச முருகன் அவர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi has said spirit of service is the greatest driving force for the country's progress. He highlighted that government innovative schemes are bringing 25 crore citizens out of poverty. During a virtual interaction with Seva Yatris travelling on the Yatra from Vadnagar to Varanasi, he said whether it is PM Kisan or the PM Surya Ghar Yojana, countless such schemes are recognized for their last mile delivery.
2: हमारे किसानों के पास पीढ़ियों से बना हुआ ज्ञान का भंडार है. वे इस नॉलेज को हर दिन अपने जीवन में अपनाते हैं. हमें इन अनुभवों से भी सीखना है. अगर अनुभव करते तो भारत की विविधता की अनुभूति होती है और उनसे भी विविधता में भी एकता के भी दर्शन होते हैं. वो हमें हिंदुस्तान के हर कोने में पहुंचाने ही है. एक गांव का अच्छा प्रयोग दूसरे गांव के काम आए. एक युवा का समाधान दूसरे युवा की ताकत बने.
1: Mr. Modi said, everyone must vigorously advance the pivotal role of the youth in building a developed India by 2047. The Prime Minister said, we are people dedicated to nation building and set out with resolve to build a developed India. Defence Minister Rajnath Singh has said that it is essential to keep ground reality and nation interest in mind for a good security policy. He was addressing an event organized by a media house in New Delhi. The defense minister said that a holistic approach must be adopted to address the challenges related to